நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:29:21. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக புத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம், இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948, வைசாக மாதம் 12 2025 மே திங்கள் 2 இன்று சரித்திர நிகழ்வை உருவாக்கும் சனிக்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 கொண்டு அடிவரும் இவ்வேளையில் மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே தூங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல் வாழ்க்கை துணைநலம் என்ற 6வது அதிகாரத்திலிருந்து 57வது திருக்குறளை கேட்கலாம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. இதன் பொருள், மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தாம் காக்கும் காப்பே சிறந்தது. மீண்டும் ஒருமுறை, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. நேரம் காலை 5:53:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான

செய்திகள். ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை என்றல், 6:55 சூழல் அறிவோம். மாசில்லா உலகம் நம் கையில், வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். காலை 7:00 சென்னை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காற்றின் மொழி வானொலி பிரியர்களின் என்ன பகிர்வுகள். பங்கேற்போர் ஓய்வு பெற்ற பேராசிரியரும் வானொலி நாடக பங்கேற்பாளருமான டி ஜோசப் டிசோசா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று காலை 9:00 அரங்கு இசை யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி வி சீனிவாச ராவ் அவர்களின் வயலின் இசை. திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம் சென்னையஞ்சர். 10:02 11:02 திரை இசை. 12:00 துலாக்கூல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 12:15 மியூசிக் லெசன். கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஜி ஷியாமலா. 12:30 பன்னிசை மாலை சாமி தண்டபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:00 திரை இசை. 2:15 இன்று மணியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு மொழி பாடம் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 திரை இசை. 3:30 சங்கீத சாரர் ஏ சேதுராமன் குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். 4:00 திரை இசை. இன்று மாலை 5:00 இளைய பாரதம். 5:30 சின்னஞ்சிறுகிளிகள் முருகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ், திட்ட உதவியாளர் பா சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, பா நாராயணன், தா மார்க்ரெட் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை சென்னையஞ்சல். 8:00 8:35 திரை இசை. 8:30 செய்தி அறிக்கை. 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் எச் எம் ஸ்மிதா, சிந்து சுசித்தான் ஆகியோரின் இரு வயலினிசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி பெங்களூர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சி நேரில். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 திரை இசை. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 6 டெல்லி ஏஞ்சல். 12:02 திரை இசை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 திரை இசை. இன்று மதியம் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். இன்று மாலை 4:00 திரை இசை. 6:20 முதல் 7:00 வரை. 7:02 முதல் 7:15 வரை. 7:35 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. 7:30 செய்தி அறிக்கை. இன்று இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.
இரவு 9:15 மணி

0: மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: நல்ல வழிகாட்டுதல் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றனர். அந்த ஆசிரியர் மிகவும் அறிவாளி. ஒரு நாள் அவர் மூன்று விதமான விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்தார். இவற்றை மூன்று நிலங்களில் விதையுங்கள் என்றார். ஒரு மாணவன் நல்ல நிலத்தில் விதைத்தான். மற்றொரு மாணவன் கற்கள் உள்ள நிலத்தில் விதைத்தான். மூன்றாவது மாணவன் நீர் இல்லாத இடத்தில் விதைத்தான். சில மாதங்கள் கழித்து ஆசிரியர் அவர்கள் செய்ததை பார்க்க சென்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதை அழகாக வளர்ந்தது. மற்ற இரண்டு விதைகளும் வளரவில்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், மனிதன் அறிவும் இதுபோல்தான். அறிவு வளர வேண்டுமெனில் நல்ல சூழலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை. அறிவு வளர நல்ல ஆசிரியரும் அவரது அறிவுரையும் அவசியம். திரிக்கடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. திரிக்கடுகம் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தமும் உள்ளது. மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்று பொருட்கள் சேர்ந்து மருந்தாக பயன்படுகின்றன. அவற்றை திரிக்கடுகம் என்று கூறுவர். அதேபோல் இந்த நூலில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக அமைகின்றன. அன்புடையோரோடு நட்பு, ஒழுக்கமுடன் வாழ்தல், இம்மூன்றும் மனிதனை உயர்த்தும். இந்த பாடல் மூன்று முக்கியமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. அறிவுடையோருடன் பழக வேண்டும். அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அறிவு என்பது கற்ற கல்வியால் மட்டும் வருவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள, வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பார்களே அதுதான். எப்படி, எங்கு, எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒருவரின் அறிவு அறியப்படுகிறது. மேலும் ஒருவன் அறிவு உள்ளவன், அறிவில் சிறந்தவன் என்பதை அவன் ஒரு விஷயத்தை அணுகுதலின் மூலமே அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மெய்ஞான பயனையும் ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு. இதைத்தான் திரிக்கடுகமும் நமக்கு கூறுகிறது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான நெடுமான் அஞ்சி தான் பெற்ற அரிய ஆயுளை நீட்டிக்கும் அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு வழங்கினார். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தொண்டாற்றுவது முக்கியம் என கருதி தான் அழியா தன்மை பெறுவதை விட ஔவையார் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவர் அந்த கனியை ஔவையாருக்கு வழங்கினார். இந்த வரலாற்று நிகழ்வு அன்பு கொண்டவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே வாழ்வியல் கோட்பாடு. ஓர் அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இதை புறநானூறு சங்ககால அரசர்கள் வீரம் மற்றும் சமூக வாழ்வை பாடும் 400 புறப்பொருள் பாடல்களை கொண்டு வாழ்வியின் நீதியை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் இதில் மன்னனுக்கு முக்கியமானதாக கருதப்படுவதில் ஒன்று ஒழுக்கம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் திருக்கடுகம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, நல்ல நண்பர்கள், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், இவை மனிதனை உயர்த்தும். தமிழ் இலக்கியம் கூறும் இந்த நெறிகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலைகேசி, இவையும் அறிவு, ஒழுக்கம், நல்ல பண்பு இவற்றையே குறிப்பிடுகிறது. நல்லாதனார் ஒவ்வொரு வெண்பாவிலும் மனிதனின் அறியாமையை போக்கி நல்ல வாழ்வுகளுக்கான நீதியை கூறுகிறார். வாழ்க்கையின் நீதி என்பது நேர்மை, நிலையாமை, அறநெறி மற்றும் தர்மத்தை பின்பற்றி நல்ல செயல்களை செய்வதாகும். கல்வி அறிவுடன் நற்பண்புகளை வளர்த்து அறவழியில் வாழ்வதை குறிக்கிறது. இது பிளாட்டோவின் கூற்றுப்படி சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தையும் சாணக்கிய நீதி, அதாவது வாழ்வில் வெற்றி பெற நற்பண்புகளை பின்பற்றுதல் வேண்டும். இதுவே திருக்குறள் மற்றும் திரிக்கடுகம் கூறும் வாழ்வின் உண்மை. வாய்மை, உண்மை, நேர்மை, இனிமை, இதுவே நல்ல அறிவு அறம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

நேரம் காலை 6:15. 2 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீகராகும். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஜிக்கி.

நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது aipandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுகோள். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் காயல் A.R. ஷேக் முகமது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 6:26.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் எஸ். ஜானகி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 19 நாள் சனிக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருதுமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: இந்த மாப்பழ வாழை இந்த முக்கனியும் டவுன்லேருந்து ஏற்றின்னு வரதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிருப்பா. சரி, சைக்கிள்லயே வீடு போய் சேருவோம். அட, நம்ம ஊர் பெண்கள் புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு என்னமா பாட்டு பாடிட்டு போறாங்க பாரு.
1: கத்துமுத்து, எப்பா கத்துமுத்து, ஒன்னதான்ப்பா
0: காத்துமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா தள்ள முடியாம தள்ளிட்டு வர, அது என்ன சைக்கிள்ல பலாப்பழம் கேரியர்ல?
0: ஆமா,
1: சைடுல ஒரு தாரு, என்ன ரஸ்தாலி வாழையா?
0: ரஸ்தாலி வாழா.
1: அப்புறம் முன்னாடி என்ன பெரிய பையா இருக்குது?
0: மாம்பழம்.
1: ஓஹோ, மாம்பழமா? என்ன மாம்பழம்?
0: இமாம் பஸ் மாம்பழம்பா.
1: ஓஹோ, நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, எங்க எதுக்காக வாங்கிட்டு வர?
0: ஒன்னும் இல்லை காத்துமுத்த, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர், அதனால வாங்கிட்டு போறோம்.
1: ஓஹோ, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர்.
0: ஆமா, விசேஷம்.
1: ஓஹோ, அதை கொண்டாடுறதுக்கு நீ வாங்கிட்டு போற.
0: ஆமா ஆமா.
1: சரி, அது ஏன் ரஸ்தாலியா வாங்கிட்டு போற?
0: என் பொஞ்சாதையா தான் வாங்கிட்டு வர சொன்னா. காதுமுத்தா, ரஸ்தாலி தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லா தெம்பு கொடுக்கும், நல்லா பார்க்கறதுக்கு திரட்சியாக குண்டு குண்டாக இருக்கும்பா.
1: சரிப்பா கருத்தமுத்து, எவ்வளவோ வாழை நீ சாகுபடி பண்ணுற.
0: ஆமாம்,
1: பூவன் பண்ணுற, முந்தம் பண்ணுற, ஏலக்கி பண்ணுற, எல்லாம் பண்ணுற.
0: ஆமாம்,
1: ஆனால் நீ ரஸ்தாலியை பண்ணுறதே இல்லையப்பா.
0: ஆமாம் காதுமுத்து, இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் ரஸ்தாலி சாகுபடி பண்ணதே இல்லை.
1: எப்பா, வண்டல் கலந்த களிமண் நிலம் இருக்குல்ல?
0: ஆமா. ஓ, அதான்ப்பா என் நிலம்.
1: எப்பா, இந்த வண்டல் கலந்த களிமண்ல ரஸ்தாலி சாகுபடி அருமையா பண்ணலாம்ப்பா.
0: அப்படிங்கிற? அப்ப என் மண்ணுக்கு ஏத்த வாழை சாகுபடி ரஸ்தாலிங்கிற?
1: ஆமாம்ப்பா, நீ இன்னும் காலமும் சரியா செய்யாம விட்ட.
0: ஆமா ஆமா.
1: இன்னொன்னு சொல்றேன் கேளு, பட்டம்னு பார்த்தேன்னு வச்சுக்க, ஐப்பசி, கார்த்திகை, மாசி, அப்புறம் வைகாசி பட்டம், இதெல்லாம் ஏத்த பட்டம்ப்பா.
0: ஓஹோ,
1: சாகுபடி செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு போடுப்பா ஒரு மூணு தடவை.
0: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த, நீ எவ்வளவு ஏரியாவில் பண்ணலான்னு
0: இருக்க? ஒரு ஏக்கரில் பண்ணலான்னு இருக்கேன்.
1: சரிப்பா சரிப்பா, நீ மூணு தடவை நல்லா உழவு ஓட்டிட்டு,
0: சரி,
1: மூணாவது உழவு இருக்குல்ல, அப்ப ஒரு ஆறு டன் தொழுவரம்,
0: சரி,
1: அதை பரவலா வயல் முழுக்க நல்லா செதறி விட்டுட்டு அதுல அந்த கடைசி உழவ உழுத நல்லா மண்ணுக்குள்ளார எல்லா உரமும் போற மாதிரி பாத்துக்க.
0: சரி சரி சரி.
1: அப்புறம் வரிசைக்கு வரிசை ஆறு அடி, கண்ணுக்கு கண்ணு ஆறு அடி, இந்த இடைவெளியில ஒரு அரை அடி ஆழத்துல குழி எடுத்தா போதும்.
0: ஓஹோ, சரி சரி.
1: நடவுக்காக இந்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற விதை கிழங்கு இருக்குல்ல?
0: ஆமா.
1: அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு.
0: சரி,
1: 1.5 கிலோலேருந்து 2 கிலோ இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
0: ஓஹோ, ஒவ்வொரு வாழைக்கண்ணுமா?
1: ஆமாம்ப்பா. அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமான அந்த விதை கிழங்கை எடுத்து தான் நம்ம பயிர் செய்யணும்.
0: சரி,
1: 200 லிட்டர் தண்ணீரில் 2 லிட்டர் சூடோமோனஸ் திரவம், அப்புறம் 200 கிராம் சுண்ணாம்பு தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம்ல.
0: ஆமா.
1: இதுல அந்த விதை கிழங்குலாம் வச்சிருந்தோமா, அதை எடுத்து அப்படியே முக்கி ஒரு 10 நிமிஷம் நிழல்ல அப்படியே உலர்த்தி, அதுக்கு பிறகுதான்ப்பா நம்ம நடவு செய்யணும்.
0: எதுக்காக காத்தமுத்த?
1: எப்பா, வேரழுகள், அப்புறம் நூற்புழு தாக்குதல், இதெல்லாம் விதை கிழங்கு மூலியமா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: சரி,
1: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம்.
0: ஆமா.
1: எப்படியே இந்த சூடோமோனஸ் திரவம், அந்த சுண்ணாம்பு தூள் கரைசல், இத தண்ணியில கலந்து நம்ம விதை கிழங்க முக்கி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நிழல்ல வச்சு விதை நேர்த்தி பண்ணிட்டோம்ல, இப்ப இந்த மாதிரி தாக்குதல் இருக்காது. விதை கிழங்கு நட்ட ஒரு வாரத்துக்குள்ளார இந்த குழிக்குள்ள காற்று புகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிழங்க சுத்தி நல்லா இறுக்கமா மண் அணைச்சு நல்லா காலால் நல்லா மிதிச்சு விட்டுணும்.
0: சரி சரி சரி.
1: காத்து அதிகமா உள்ள போக கூடாது. சரியா, இதுல கவனமா இருந்திருப்பா.
0: சரி.

0: மண்ணோட ஈரத்தை பொறுத்து நாம தண்ணி பாய்ச்சணும்.
1: காதமுத, நான் தண்ணி பாசும் போது வாய்க்கால பாசலாமா இல்ல குழிக்கு குழி மொண்டு ஊத்தலாமா?
0: ஏப்பா, வாய்க்கா பாசனம்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, தண்ணி வந்து அதிகமா தேங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா பூஞ்சான நோய் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா நீ இப்ப செடிக்கு செடி தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்க, உனக்கே தெரியும் அதிகமா ஊத்த மாட்டா, பார்த்து ஊத்துவ. அதனால இந்த வாய்க்கா மூலியமா பாசனம்னா மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா தண்ணி தேங்கி நிக்க விடக்கூடாது. ஒரு 25-30 நாள்ல குருத்து தெரியும், 40-45 நாள்ல இலை வர ஆரம்பிச்சிரும்.
1: சரி,
0: 3வது மாதத்துல 10 நாளைக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்த கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்.
1: காதமுத்த, ஜீவாமிர்தம் வீட்டுல இருக்குப்பா, அது என்ன செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம்?
0: ஒண்ணு இல்லப்பா, 200 லிட்டர் ஜீவாமிர்தம், அது கூட 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, இத கலந்து ஊற வச்சு 2 நாள் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம் கரைசல் தயாராயிடும்பா. அதை தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி சரி.
0: இது இல்லாம 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல 150 மில்லி ஈஎம் கரைசல், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக, நுண்ணூட்ட சத்துக்காக, அதை வந்து நம்ம கொடுத்து முட்டை அணைச்சி விடணும். அதுக்கு பிறகு தேவையை பொறுத்து களை எடுத்துக்கணும். 8வது மாதம் குளத்தெல்லாம் ஆரம்பிச்சிடும் வச்சுக்க.
1: 8 மாசம் ஆயிடுதா?
0: ஆமாப்பா, 8 மாசத்துக்கு அப்புறம் தான் குளத்தெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல மண் அணைக்கணும். 10வது மாசத்துக்கு அப்புறம் நமக்கு அறுவடைக்கு தயாராயிடும்பா.
1: ஒரு குளம் விடுறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுதுப்பா.
0: ஆமாப்பா, நமக்கு அறுவடைனா 10 மாசத்துக்கு அப்புறம் தான்ப்பா.
1: சரி சரி.
0: அருமையா உன் மண்ணுல விளையும், நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி சரி.
0: முறையா செஞ்சினா நல்ல லாபம் கொடுக்கும்பா இந்த ரஸ்தாலி.
1: பரவாயில்லையா
0: கர்த்தமுத்த, இந்த வாழை குளத்தல்ற நேரத்துல தண்டு துளைப்பான் வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் குளநோய் வர வாய்ப்பு இருக்கு.
1: ஐயோ,
0: இதுக்கெல்லாம் இயற்கையான அந்த நம்ம விவசாயத்துல பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். வேப்பங்கோட்டை கரைசலை பயன்படுத்தலாம். இது போக ட்ரைகோடர்மா விரடி கரைசல், அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வருமானத்தை ஈட்டலாம்ப்பா.
1: பரவாயில்ல காதமுத்த, என்னுடைய நிலத்துல இது வரைக்கும் நான் ரஸ்தாலி சாகுபடி பண்ணலப்பா. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லிக்கிற, ரொம்ப நன்றிப்பா உனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, நீ வேற மச்சினிச்சுக்கு மஞ்சள் நீருக்காக போயிட்டு இருக்க, நான் இன்னும் உன்கிட்ட பேச வரும்ல, நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு போயிட்டாப்பா.
1: ஆமா ஆமா காதமுத்த, என் பொஞ்சாதி டவுனுக்கு போனாலும் இன்னும் காணணும்னு தேடுவா, நான் கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டாப்பா.
1: ஆ சரி சரி, நீ பார்த்து போயாப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேர்களே, இன்று காலை 7:02 மணியளவில் புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன பகிர்வுகள். பங்கேற்போர் ஓய்வு பெற்ற பேராசிரியரும் வானொலி நாடக பங்கேற்பாளருமான டி ஜோசப் டிசோசா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரை. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கொடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு

ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பனாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா

0: இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55, 10:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மாசல்லா உலகம் நம் கையில். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: அன்பு என்கிற சிறுவன் அந்த வீட்டின் செல்லப்பிள்ளை. ஒரு நாள் மாலை அவன் மிட்டாய் சாப்பிட்டுவிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசினான். இதை கவனித்த அவனது பாட்டி பொன்னம்மா அவனை அருகில் அழைத்து, அன்பு, நீ வெளியே வீசினியே, அந்த கவர் எங்கே போகும்னு தெரியுமா என்று கேட்டார். அன்பு அலட்சியமாக, காத்துல எங்கேயாவது போயிருக்கும் பாட்டி, இல்லைனா குப்பை வண்டி வந்து அள்ளிட்டு போயிடும் என்று சொன்னதும் பாட்டி மெல்ல சிரித்துவிட்டு அவனை வீட்டு தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கே இரண்டு குழிகள் இருந்தன. ஒன்றில் காய்ந்த இலைகள், காய்கறி தோள்கள் இருந்தன. இன்னொன்றில் பிளாஸ்டிக் கவர்கள், உடைந்த பொம்மைகள் இருந்தன. அன்பு, இந்த முதல் குழியை பார் என்றார் பாட்டி. அதில் இருந்த காய்கறி தோள்கள் கருப்பாக மாறி மண்ணோடு மண்ணாக மக்கி இருந்தன. இதுதான் மக்கும் குப்பை. இது மண்ணுக்கு கொடுத்தா அது செடிகளுக்கு சத்தான உணவா மாறிடும். அன்பு, அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாவது குழியை பாரு. அதில் பல மாதங்களுக்கு முன் போட்ட பிளாஸ்டிக் கவர் அப்படியே இருக்குது பார். இதுதான் மக்காத குப்பை. என்ன பாட்டி சொல்ற, மக்கும் குப்பை மக்காத குப்பையா? நான் ஸ்கூல்ல படிச்ச மாதிரியே இருக்கே. ஆமா, அதேதான். இதை நீ மண்ணுல போட்டா அது மண்ணு மூச்சு விடாம, மழை பெஞ்சா கூட தண்ணீரை பூமிக்குள்ள விடாது அன்பு. கடைசியில் அது கடலுக்கு போய் மீன் வயிற்றுக்குள்ள போய், இல்லைனா அது மாடு சாப்பிடும், இல்லை நாய்கள் சாப்பிடும், இல்லைனா பூனைகள் சாப்பிடும். அது சாப்பிட்டு சரிக்க முடியாம இறந்தும் போயிடும் என்று சொன்னார் பாட்டி வருத்தத்துடன். அன்புக்கு இப்போது பயம் வந்து விட்டது. அப்போ நான் போட்ட மிட்டாய் கவர் ஒரு பாவமே இல்லாத மாட்டையோ மீனையோ கொன்னுடுமா பாட்டி என்று கேட்டான். பாட்டி அவன் தலையை வருடி, தப்பை தெரிஞ்சுக்கிட்டா அது தப்பில்லை அன்பு. இனிமே நம்ம வீட்டில் பச்சை கூட ஒன்று, நீல கூட ஒன்று குப்பை தொட்டி வைப்போம். மக்கிற குப்பைய பச்சையிலையும், மக்காத குப்பைய நீல குப்பை தொட்டியிலையும் போடுவோம். உன் குப்பைக்கு நீ தான் பொறுப்பு. இதை நீ மனசில் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீடு மட்டுமில்ல, நம்ம தெருவும் சுத்தமாயிரும், நம்ம ஊரும் சுத்தமாயிரும். அன்றிலிருந்து அன்பு குப்பையை எங்கும் வீசுவதில்லை. உரிய குப்பைகளை உரிய குப்பை தொட்டியிலேயே போட ஆரம்பித்தான். தன்னுடைய நண்பர்களிடமும் குப்பை தொட்டிகளை பற்றி சொல்வான். பாட்டி சொன்ன மீன் கதையையும், மீன்கள் எப்படி இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் பாதிக்கப்படுவது என்பது பற்றியும் எடுத்து சொல்லி தன்னுடைய நண்பர்களையும் குப்பையை பிரிக்க செய்தான். இந்த கதை மூலமா நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? திடக்கழிவு மேலாண்மை என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அல்ல, அது தனி மனிதனுடைய பொறுப்பு. ஒரு வீட்டிலிருந்து வரக்கூடிய குப்பையை ஒருத்தர் தனியாக பிரித்து நீல நிற குப்பை தொட்டியிலையும் பச்சை நிற குப்பை தொட்டியிலையும் பிரித்து போடுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதையே ஒரு ஊரினுடைய ஒட்டுமொத்த குப்பையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அதை தரம் பிரித்து அதை மக்கிற குப்பையும் மக்காத குப்பையாகவும் பிரிக்கிறது என்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலை நாம் குறைக்கணும்னா நம்முடைய ஊர் நல்ல தண்ணீரும் நல்ல காத்தும் மாசில்லாத ஊராக மாறணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் இன்னைக்கே நீல நிற குப்பை தொட்டியும் பச்சை நிற குப்பை தொட்டியும் வைத்து, பச்சை நிற குப்பை தொட்டியில் மக்கும் குப்பைகளையும் நீல நிற குப்பை தொட்டியில் மக்காத குப்பைகளையும் போட்டு நம்ம வீட்டுக்கே வந்து குப்பையை சேகரிக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் உரிய குப்பைகளை ஒப்படைப்போம். என் குப்பை என் பொறுப்பு என்ற உறுதிமொழியை ஏற்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மாசல்லா உலகம் நம் கையில். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
1: நேர்களே, இன்று 7:30 உழவர் உலகம், சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ், திட்ட உதவியாளர் பா சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, பா நாராயணன், தா மார்க்ரெட் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல்.

நேரம் காலை 7:05. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது சிந்தனை மலர். மகாத்மா காந்தி சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் மாறுங்கள். உண்மை என்பது ஒன்றே, அதற்கான பாதைகள் பல. அகிம்சையே மனித குலத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய சக்தி. வலிமை என்பது உடல் திறனில் இருந்து வருவதில்லை, அது அசைக்க முடியாத விருப்பத்தில் இருந்து வருகிறது. எளிமையாக வாழுங்கள், மற்றவர்களை எளிமையாக வாழ வழிவிடுங்கள். நேயர்கள், இதுவரை மகாத்மா காந்தி சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.

0: நேரம் காலை 7:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமை.
1: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் இந்த சனிக்கிழமை சந்திப்பதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில என்னோட கூட திரு அடால்ஃப் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க கேட்கலாமா?
2: நான் ரொம்ப கஷ்டப்பட்டாள், வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம். எங்களை மாதிரி யாரும் அது கஷ்டப்பட்டே முடியாது. எங்கள் அப்பா வந்து மில்லில் தான் வேலை செஞ்சார். மில்லில் வேலை செஞ்சு அவர் வந்து தண்ணி சாப்பிட்டு வேலைக்கு போகாதால அவர் வந்து வேலையை விட்டுட்டாங்க. அப்பயே நாங்கள் சின்ன சின்ன பிள்ளையாருக்குள்ளேயே, ஆனால் அவர் எனக்கு வந்து ஒரு 10 வயசுக்குள்ளே எங்கள் அப்பா கூட நான் சின்னதுலேருந்து எங்கே போனாலும் எங்கள் அப்பா கூட போயிடுவேன் நான். எங்கள் அப்பா வந்து இந்த நண்டுலாம் பிடிப்பார், நண்டு இந்த வலையில் வச்சு நண்டு பிடிப்பார். ஆற்றுல போய் வந்து நண்டு பிடிக்குள்ளே அந்த வலையில் வந்து ஆட்டு தலை தோல் ஆட்டு குடல் இது போல் வச்சு கட்டி தான் அந்த ஆற்றுல போடுவார். போடக்குள்ளே கொஞ்ச நாள் செண்டு அதை போய் நாங்கள் தூக்கி பார்ப்போம். சொட்டு குழல தூண்டுவோம்னா தூக்கி பார்ப்போம். ஒரு 40 வலை போடுவார்.
1: என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு?
2: நான் 10 வயசு தான் இருக்கும். எங்களுக்கு படிக்க கூட எங்களுக்கு அந்த வசதி இல்லை.
1: எத்தனை பேர் மொத்தம்?
2: நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, அதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருப்போம். ரொம்ப கஷ்டப்பாடு. எங்கள் அம்மா நடுவு நட்டு வந்தால் தான் சாப்பாடு. எங்கள் அப்பா இது போல் போய் அந்த மீன் அந்த இது பிடிப்பார். அப்போ நாங்கள் போய் அந்த சொட்டு குழலாம் தூக்கி பார்க்கக்குள்ள நண்டு இருந்தாக்கா அதை எடுத்து கரை மேலே வச்ச உடனே அது அப்படியே அந்த வலையை விட்டு ஏஞ்சி அது போகும். போய் எங்கள் அப்பா அதை போய் கொச்சி வச்சு அமைக்கி அதை பிடிச்சி நாரால் கட்டுவார். கட்டி ஒரு 10 நண்டு ஆகிட்டாக்க எத்தனை போய் விற்க போயிடுவோம். அதை அப்படியே அழகாக கொத்தாக கட்டி மார்க்கெட்டுக்கு எத்தனை போவார். அது கட்டாங்காட்டி ஊர்லேருந்து நல்லா வந்துடுவாங்க. எங்களுக்கு வாங்கி என்ன கொடுங்கன்னு. அப்போ வந்து 20 ரூபா கொடுத்தாலுமே பெரிய விஷயம். 20 ரூபா வாங்குறது பெரிய விஷயம். 15 ரூபாய் கொடுற அரிசி, 10 ரூபாய் கொடுற அரிசின்னு கேட்பாங்க எங்கள் அப்பா கிட்ட வந்து. அது வாங்கிட்டு போயிட்டு அவர் போய் அந்த தண்ணி கிண்ணி சாப்பிட்டு அரிசி வாங்கி வருவார் வீட்டுக்கு. அது போல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் மத்தியானம் சாப்பாடுலாம் எங்கள் வீட்டில் ஆகுறதே இல்லை. அப்போ யார் எங்கள் அப்பா போயிட்டு இப்போ வீட்டில் போய் என்ன செஞ்சால் எத்தனை அப்பான்னார். அங்கே யார் வீட்டில் இருக்காது. அப்போ எங்கள் தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரண்ணா வீட்டில் சேவராக்கா விடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் பேசக்குள்ளே அவங்க அப்போ தான் மத்தியானம் சாப்பாடு ஆகக்குள்ள அவங்க அந்த சுட தண்ணி சாப்பாடு வெடிக்கிற தண்ணி
1: கஞ்சி,
2: ஆமாம் கஞ்சி
1: வடிக்க,
2: வஞ்சி கஞ்சி சுட சுட ஊற்றி அதில் கொஞ்சம் அது கொஞ்சம் 2 கரண்டி அதில் போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் வாங்கிட்டு வந்து நாங்கள் நான் எங்கள் அப்பா உட்காந்து நாங்கள் குடிப்போம். அவ்வளோ கஷ்டம். இதுபோல் எங்கள் அப்போலாம் நண்டு இந்தாண்டை வந்து இந்தாண்டை கிடைக்கலன்னாக்கா மறா நாள் வந்து வேறு பக்கத்தில் போவோம். ஆற்றை தாண்டி எங்கள் அப்பா என்னை தோளில் தூக்கின்னு முத வந்து வலையை வந்து முத போய் வச்சுட்டு வந்துடுவார். பண்டெல்லாம் தூக்கின்னு போய் அந்தாண்டை போய் வச்சுட்டு மறுபடியும் என்ன இட்டுக்குன்னு அந்த கோல் சோட்டு கோலை வந்து தண்ணியில் விட்டு அது பாம்புமே சொயின்னு போவாங்க.

0: அந்த தண்ணியில் அதை போய் அந்தாண்டு போய் வச்சுட்டு வந்து என்னை வந்து தோளில் தூக்கின்னு போவார் எங்கள் அப்பா. சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருப்போம். நாங்கள் 9-10 மணிக்கு நாங்கள் போனாக்கா ஒரு 3:30 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம். ஏன்னாக்கா
1: அந்த நாள் முழுக்க எவ்வளோ நண்டு கிடைக்கும்?
0: அதுதான் ஒரு குறைஞ்சது ஒரு நம்மளுக்கு ஒரு 30 நண்டு கிடச்சாலும் பெரிய விஷயம், 20-30 நண்டு கிடச்சாலும் பெரிய விஷயம். ஒரு ஒரு நண்டு வந்து ரொம்ப 2 கொடுக்கே வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அது கொடுக்கு தூக்கினாலுமே பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய நண்டுலாம் கூட கிடச்சிக்குது. பெரிய நண்டு
1: வயசு நீங்கள் உங்களுக்கு பயமா இல்லையா? பிடிச்சிருவேன்.
0: நான் பிடிக்க மாட்டேன், எங்கள் அப்பா தானே பிடிப்பாரு. எங்கள் அப்பா பிடிச்சி அதை கட்டுவார். கட்டி எடுத்துன்னு போயிட்டு முன்னாடி வந்து வசதியானவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அது நண்டு கிடைக்கிற ஆற்று நண்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்போது அது போல் நாங்கள் வந்து அது போல நாங்கள் பிடிச்சிக்கிறோம். அதே போல் மீனும் போய் பிடிச்சிக்கிறோம். ஒரு தாட்டி எங்கள் ஊரில் நிறைய மீன் மிஞ்சி பேசி மீன் மிஞ்சிட்ட உடனே அப்போது ஊர் உள்ள எல்லாம் மீனாக பிடிக்கிறாங்க. எங்கள் அப்பா மீன் பிடிக்க போய்கிறார். அன்றைக்கி அந்த சோட்டுக்குள்ளே அந்த வலை மீன் கட்டி எட்டை போகிற மீனை கூட அப்படி எடுத்து எடுத்து பிடிச்சிடுவார். நான் வந்து சின்ன பையனாகவும் என்னை ஓரத்தில் நிறைய மீனை பிடிச்சி ஓரமாக நிற்க வச்சுட்டேது. நீ வராதன்ட்டு நான் என்ன செஞ்சுட்டு எங்கள் அப்பா எதற்கு வந்து பெரிய மீன் அடிபட்டு தலையை தூக்கின்னு போத்து பெரிய மடவு மீன். அப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சார், இது அம்மாவுக்கு மடவு மீன் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன செஞ்சார், போகிறாரு பிடிக்க. நான் என்ன செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ தூரம் தான் தண்ணி வருது,
1: அதாவது நெஞ்சளவு.
0: ஆ, எங்கள் அப்பாவுக்கு வந்து நெஞ்சளவுக்கு வருது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லன்னுட்டு நான் எதிர்பக்கமாக வந்து பிடிக்கிறான்னு வந்த மாதிரி சொங்கின்னு உள்ளே போயிட்டேன். தண்ணி உள்ள
1: தலை உள்ள முழுகி
0: தண்ணி உள்ளே போயிட்டு அது வந்து பெரிய மடுவு. அது தண்ணி உள்ள அப்படியே உள்ளே இழுக்கு தேன்னா அது நிறைய மீனை பிடிச்சி கொடுத்தாரு. எல்லா மீனும் கெளுத்தி மீன் அது என்னென்ன மீன்லாம் அது வந்து அது பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஆனால் மடம் மீன் தான் ஒஸ்தி மேதிக்கும். அப்போ அதை பிடிக்க போனேன். நான் உள்ளே போயிட்டேன், சொயின்னு உள்ளே போத்து இழுத்துன்னு போத்து அது பாட்டுன்னு. எங்கள் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாரு. எங்கள் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாரு. எங்கள் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டவுடனே என்னால் என்ன செய்ய முடியல, எங்கள் அப்பாவை கூப்பிட முடியல. ஏன்னா தண்ணி எல்லாம் உள்ளே போயிடுச்சு. கை அந்த மீன் இருக்கிறதால வந்து இழுக்குது உள்ள ரைட்டு இழுக்குது. உள்ளே போயிட்டேன் நான். உள்ளே போனோடனே எட்டி எட்டி பார்க்குறேன். எனக்கு இந்த மேலே அவ்வளோ தண்ணி இருக்குது பழத்து. எனக்கு தெரில எங்கள் அப்பா கையை பார்க்குறாரா என்னன்னு தெரில. நானும் எதனாச்சும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறோம், ஒன்றுமே செய்ய முடியல. சரின்னு பையன் விட்டுட்டேன். விட்டுட்டு என்னாச்சும் வேருக்கு தான் தடவுறேன், மரத்தோட வேறுங்க என்னாச்சும் அந்த ஓரம் பிடிச்சின்னு ஏறிடலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு, டே ஆரிசு உன் பையன் மொழி விட்டான்டா இன்னும் ஒன்று. எங்கள் அப்பா அப்படியே உள்நீச்சிலே வராது. உள்நீச்சிலே வந்து என்னை அப்படியே கையை கொடுத்து நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். அந்த சேத்தெல்லாம் பேசிஞ்சிக்கின்னு நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். என் கையெல்லாம் சேர்த்தான். அப்புறமேட்டு போய் என்னை வந்து எங்கள் அப்பா உள்நீச்சிலே வந்து தூக்கிட்டாரு. தூக்கிட்டுக்கிறார். எனக்கு ஒன்றுமே தெரில. அங்கேயே போட்டு போட்டு வயிற்றெல்லாம் போட்டு அம்மிக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா திட்டுறாங்க. திட்டுட்டு அன்னைக்கு மத்தியானம் போயிட்டு மஞ்சள் கலரில் சாப்பாடு சகப்பு கலரில் சாப்பாடு எல்லாம் உண்டு உண்டு உடனே போய் அங்கே போய் போட்டு வராங்க. அல்ல அந்த இடத்துல நிறைய பேர் செத்துக்கிறாங்க. யாராவது தடையின்னு வந்துருக்குறவங்களும் அந்த இடத்துல மடுவு அது அங்கே போய் செத்துக்கிறாங்க. அப்போது அது போல் நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் இன்றைக்கி உயிராக்குறேன்னா எங்கள் அப்பா தான் காரணம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா என்ன தூக்கலன்னாக்கா நான் அன்றைக்கே செத்துருப்போம்.
1: 10 வயசு இருக்கும்.
0: ஆமாம், 10 வயசு நான் செத்துட்டு போனேன் நான். ஏன்னாக்கா எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த வெயிட்டோட பைய மீன் தான் என்னை இழுத்துச்சு உள்ள. எப்படி தான் சத்தங்கிறது உள்ள அப்படியே அப்படி போத்து உள்ளே இழுக்குது. என்னை அப்படியே இழுத்துனே இழுத்து நான் அவ்வளோதான். அப்போ எல்லாமே இப்படி தான் சாப்பாங்க பழகத்துலாம். எனக்கு அதான் பழகு சாவு இப்படி தான் வரும் பழகத்து எல்லாருக்கும் சாவுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா தான் என்னை காப்பாற்றினது. அதில் வந்து என்னை செல்லமாக என்னை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். என் பிள்ளை எங்கேயிருந்து போவாதான், ஐயோ பிள்ளை செத்து போன பிள்ளை மாரி அதை போய் இது பண்ணிட்டேன்ட்டு என்னை செல்லமாக அன்னைக்கு பிள்ளை எனக்கு என்ன செய்கிறாங்க, மீன் வறுத்து கொடுக்குறாங்க, அது வறுத்து கொடுக்குறாங்க, நல்லா சாப்பாடும் நல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கவர்மெண்ட்லலாம் வந்து அந்த ரொட்டி கொடுப்பாங்க, அந்த பால் ரொட்டி. அப்போல்லாம் வந்து ரிச்சாவில் எடுத்துன்னு வருவாங்க ரொட்டி பண்டை பண்டெலாம் எடுத்துன்னு வந்து ஒரு ட்ரம்மில் அலுமினியம் ட்ரம்மில் எடுத்துன்னு வந்து எல்லாக்கும் பால் ரொட்டியும் கொடுப்போம். அந்த ரொட்டிக்கு ஆசைப்படுவோம் நாங்கள். ஏன்னா சாப்பாட்டு கஷ்டம். அந்த ரொட்டி வாங்கிட்டு வந்து அந்த பாலில் தொட்டு நாங்கள் சாப்பிடுவோம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் நான். என்னை போல் யாரும் கஷ்ட வாழ்க்கையில் பட்டே இருக்க முடியாது.
1: இன்றைக்கி சந்தோஷமாக
0: இன்றைக்கி வந்து ஆமாம் இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா வேலையில் இருக்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா தான் என்ன காப்பாற்றினார் இந்த சின்ன வயசில். அதே போல் இன்னொரு தடவை வந்து அதே போல் மறக்க முடியாத ஒருத்தர் வந்து நான் என் ஃப்ரெண்ட்லாம் குளிக்க போனோன்னு நான் கரையில் தான் எப்பவுமே இப்போ நான் இறங்கவே மாட்டேன் கரையில் இருக்கக்குள்ளே. அப்புறம் ஏரி வேளாம்பட்ட ஏரி அது, அங்கே இருந்து போயிட்டு என்னை நடுவில் தூக்கி போய் விட்டு வந்துட்டான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். எனக்கு நீச்சலே தெரியாது, எனக்கு இன்னமும் நீச்சல் தெரியாது எனக்கு. அது எடுத்து போய் விட்டுட்டு வந்து அப்பயும் நான் சாவு வந்துட்டான்.
1: எல்லாமே தண்ணி தான்.
0: ஆமாம் தண்ணி தான். இந்த விவேக் பத்தில் ஒருத்தர் தண்ணியில் கண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் எனக்கு அது போல் எந்திரிச்சு பழகிறது. நான் 2 தாட்டி தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டேன். இன்றைக்கி நான் உயிராக இருக்கிறேன்னா அதுக்கு வந்து கடவுள் காரணம். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்துட்டது. எங்கள் அம்மா இன்றைக்கி எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. நல்லா இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். அந்த வந்து எங்களுக்கு வந்து

இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா எல்லாமே பெரிய விஷயம். நான் வந்து பெரிய படி படிக்கல, நான் ஒரு லெதர் கம்பெனியில் தான் போய் வேலை செய்ய போயிருந்தேன். அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து வேலை இல்லை, அறக்காட்சியில் போனோம், 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் ட்ரை சைக்கிள் தான் வேலைக்கு போனேன், ஏன்னா சாப்பாடு கஷ்டம். அந்த கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அந்த கம்பெனியில் வந்து பெரிய, அது வந்து பெரிய லெதர் கம்பெனி, அங்கே வந்து சாயங்காலம்னா டீயும் அந்த சுண்டல்லாம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க, பொட்டலெல்லாம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க. சரி, நம்ம எதுனாச்சும் போய் வேலை என்ன வேலை செய்யலான்ட்டு போனாக்கா அங்கே டெய்லியும் போய் உக்காந்து, இப்போ கம்பெனி வாசிப்பில் போய் உக்காந்துக்குள்ள அங்கே வந்து என்னப்பா டெய்லியும் வந்து உக்காந்து

0: அந்த சுண்டல்லாம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க, பொட்டலெல்லாம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க. சரி நம்ம எதனாச்சும் போய் வேலை என்ன வேலை செய்யலான்ட்டு போனாக்கா அங்கே டெய்லியும் போய் உக்காந்து, இப்போ கம்பெனி வாஷ்பில்ல போய் உக்காந்துக்குள்ள அங்கே வந்து என்னப்பா டெய்லியும் வந்து உக்காந்துக்கிறேன் அங்கே செக்யூரிட்டி கேட்பது என்ன கேட்குள்ள, வேலைக்கு தான் சார் என்ன சார் இந்த பையன் டெய்லியும் வந்து கொர்க்கா ஊர் நேபாளி அவர் வந்து சார் இந்த பையன் ஒரு மேனேஜர்கிட்ட சொல்ல சார் இந்த பையன் டெய்லியும் வந்து உக்காந்துக்கிட்டு சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியமாடா? ஓட்ட தெரியும் சார், ஆனால் எனக்கு அந்த வண்டியை ஓட்ட தெரியும், தம்மும் போயிட்டாச்சியா எப்படி அந்த வண்டியை ஓட்டுறது, அது இப்படி பிடிச்சவனு இப்படி ஏற்றுனோட இப்படி பிடிச்சவனு இப்படி ஏற்றுனோட. ஏன்னாக்கா அந்த வண்டி பின்னாடி வந்து பெரிய அலுமினியம் பொட்டி கட்டி வச்சுப்பாங்க, ட்ரை சைக்கிள் தான் பின்னாடி அலுமினியம் போட்டு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் தள்ளின்னு போகணும், அது உள்ளே எல்லாமே தோல் பேகு எல்லாத்தையும் வாரி போட்டு தள்ளின்னு போவாங்க, அது தள்ளுறதுக்கு கஷ்டம். அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, ரிச்சா வண்டி ஓட்டுறவங்கலாம் சொல்லுவாங்க, ஏன்பா ஏறி ஓட்டி பாருப்பா ஓட்டி பாருப்பா எங்கே ஓட்டணும் இப்படி ஓட்டணும் அப்படியே இப்படி ஓட்டணும். அப்போ ஓட்டின்னு போகக்குள்ள ஒரு தாட்டி வந்து என்ன செஞ்சிச்சு பேக்கோடு அப்படியே வண்டி கவுந்துருச்சு பள்ளத்தில் அங்கே வாக்கல, அதை தூக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் ஓடேந்து அது போல் நம்மளை தூக்கி விட்டு டெய்லியும் என்ன செய்வோம் தள்ளினே போட்டு தள்ளினே வறுத்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க அந்த வேலைக்கு இன்னும் வேலை போட்டுட்டாங்க. என்ன வந்து போய் அந்த லெதர்லாம் மட்டும் எத்தனை வந்து கொடுங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு தெரியாது இங்கிலீஷ்லாம் தெரியாது எனக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து நான் என்ன செய்வேன் தமிழில் எழுதி அந்த தோலோட பேர் பிரிக் கலர் தோல் பிளாக் கலர் தோல் ப்ரௌன் கலர் தோல்னு சொல்லுவாங்க, அதை போயிட்டு நம்ம போய் போய் எத்தனை வரும் சைக்கிளில் போய் போய் போய் எத்தனை வந்து அவங்களுக்கு கொடுத்தவொடனே அப்புறம் என்ன செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்ளே வேலை போட்டாங்க. அது அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன். அப்புறம் அந்த கலர் பற்றியெல்லாம் கற்றுக்கணும், தோலுக்கு கலர் பற்றி எத்தனை கற்றுக்கணும். அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, என்னை கட்டிலாம் பிடிப்பார், அவர் நல்ல மனுஷன்தான், நான் குறை சொல்லலை. நான் அந்த வேலைலாம் கற்றுக்கணும்னு அந்த இடத்துலேயே மேஸ்திரி ஆகிட்டேன். அந்த லெதருக்கு தோல் போடுற கலருக்கெல்லாம் மேஸ்திரி ஆகி அந்த குரூப் லீடர் ஆகி அந்த கலர்லாம் வந்து அந்த பையருக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி கலர்லாம் நம்ம செஞ்சு தருவோன்னு அந்த கம்பெனிலேருந்து தான் இன்னைக்கு வேலை செஞ்சு நான் காப்பாற்றினு வந்து இப்போ வந்து நான் இங்கே இந்த கம்பெனி இந்த இதுக்கு வந்துட்டேன்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல, விட்டா இன்னும் நிறைய சொல்லுவீங்க போல, ஒரு வாரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன்.
0: அது போல கஷ்டம், பிளஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் தட்டி இன்னும் அதே போல தான் ஒரு மாவு அரைக்கிற மிஷினில் வேலை செஞ்சேன், மாவு அரைக்கிற மிஷினில் வேலை செஞ்சேன். அப்போ போய் அது போய் எத்தனை வரணும் அதே போல தான் அது என்ன வண்டி திரும்பும் வெயிட்டு அது வந்து ஃப்ரண்ட்டில் ட்ரை சைக்கிள் தான், ட்ரை சைக்கிள் ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் லோடு வச்சுருவாங்க,
1: லோடு வைக்கிறது
0: பின்னாடி தான் மேரிக்கணும். அதில் வந்து பின்னாடி போட்டி முதலாளிப்பட்டிலேருந்து தேங்காய் தீட்டுக்கு போகணும் மாவு, அங்கேருந்து போய் எத்தனை வரணும். அங்கெல்லாம் பெரிய பேர் ஆளுங்க அந்த கடைங்களெல்லாம் தோசை சுட்டு ஹோட்டலில் வச்சுக்கிறவங்கலாம் பெரிய பேர் குண்டாங்க வச்சு அனுப்புவாங்க, அந்த குண்டான அரிசி பருப்புலாம் ஏற்றினு வரணும். அது போல் ஒரு தாட்டி போகக்குள்ளே அங்கே தேங்காய் தீட்டுக்கு போகக்குள்ள ஒரு பெரிய வாய்க்கா, அங்கே மீன் வளர்க்குற வாய்க்காலாம் அங்கே அங்கே இருக்குது, அது பக்கத்தில் சாதா வாய்க்கா இருக்கும். அந்த இதில் போய் வண்டி கவுந்துருச்சு,
1: நீங்கள் தண்ணியை விடவே மாட்டீங்க போல இருக்குது,
0: அந்த இடத்துல போய் வண்டி கவுந்துருச்சு சேருச்சு அம்மா சேரு வேலி கத்த முள்ளு அப்படியே வண்டி கவுந்துருச்சு எப்படி எடுக்குது என்ன பேச்சு வேலையே போயிடுச்சு போல இதில் நம்மளுக்கு ஏன்டாக்க வண்டி வேறு போய் கவுந்துருச்சு மாவாடம் இல்லை அப்போ தான் எடுக்க போகிறேன் அவ்வளோ முள்ளு சத சதன முள்ளு. அப்புறம் நிறைய பேர் வந்து வந்து வண்டியை தூக்கி விட்டு அங்கே வந்து கழிவுலாம் வந்து ஏன்னாக்கா அப்புறம் ஓனருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா இதுமாதிரி செஞ்சு இப்படியே தொத்தி விட்டுருவாரு நம்ம தம்ம பையன் தானே என்னென்ன மாவு அரைக்கிறதுக்கு அந்த நைட்லலாம் போய் மாவுலாம் போய் கொடுத்துட்டு ஒன்று வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையை கற்றுக்குன்னு அது போல் அது மாவு வண்டியை ஓட்டிக்கிறேன் நான் மாவு அரைப்பேன் அந்த மிஷினில் கையை விட்டு மாவு அரைக்கிறது அது போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து ஆட்டுப்பட்டியில் போய் கொடுக்கணும் தேங்காய் தீட்டில் போய் கொடுக்கணும் அது போலலாம் வந்து அந்த கடைசியாக அந்த இதெல்லாம் மிஷின்லாம் மாவெல்லாம் கரைச்சிட்டு அந்த இதெல்லாம் கழுவி விட்டு அந்த இதெல்லாம் தூக்கி வைக்கணும் அது போலலாம் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக எல்லா வேலையும் எல்லாத்துக்கும் வேலைக்கு போயிட்டோம். சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டேன் நான், சின்னதுலேருந்து
1: உழைப்பு
0: உழைப்பு உழைப்பு உழைப்பு உழைப்பு தான் இது வரைக்குமே.
1: உழைப்பு வந்து உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது, தொடர்ந்து சந்தோஷமா இருங்க.
0: நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.
1: நன்றி. நினைவலைகள்
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
3: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை

0: கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விவர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மக்ரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகள்

0: கர காவல் படையைச் சேர்ந்து 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமா தூண்டும் பொதுவான காரணங்கள் பத்தி பார்ப்போம். அலர்ஜி மூலியமா ஏற்படக்கூடியதான் ஆஸ்துமா சொல்றோம். இது ஒத்துக்காத பொருள் நம்ம படும் போது நம்ம அலர்ஜின்னு சொல்லுவோம். என்னென்ன பொருட்கள் என்ன நம்ம பார்ப்போம். மோஸ்டா ஆஸ்துமான்றவங்களுக்கு சுவாசிக்கிற பொருட்கள் தான் நம்ம முக்கியமான காரணங்களா இருக்க முடியும். சுவாசிக்கிற பொருட்கள் என்னென்ன தூசி புகை குளிர் காத்து படும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆஸ்மான்றது வரும். உணவு பொருட்கள் பாத்தீங்கன்னா குளுமையான பொருட்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுற ஐட்டங்கள் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் சொல்ற ஐட்டங்கள் தயிர் மோர் இதெல்லாம் வந்து குளிச்சு சொல்லுவோம். அதே வந்து நம்ம காய்கறி பார்த்தோம்னா நீர் காய்கறின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காய்கறி சாப்பிடறவங்க சில பேருக்கு இந்த மாதிரி அலர்ஜி வரும். இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள். குளுமை ஐட்டம் சாப்பிடுறது டஸ்ட் படாம இருக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள். ஆனா இது எல்லாமே இருக்கணும்னு கண்டிப்பா அவசியம் கிடையாது. இப்ப நம்ம நல்லா நார்மலா இருக்கோம், திடீர்னு ஒரு தும்மல் சளி வருது, அப்பனா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எங்கயாவது போயிட்டு வந்திருக்கோமா, ஏதாவது குளுமையா ஐட்டம் சாப்பிட்டோமா என்றதை நம்ம பார்க்கணும். அது இல்லாம நம்ம டெஸ்டும் இருக்கு, எது ஒத்துக்கல ஒத்துக்காது கண்டுபிடிக்க நிறைய பிளட் டெஸ்ட் இருக்கு, ஸ்கின் டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து விலை கூடுதலானது நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய லேப்ல தான் பண்ணுவாங்க. இந்த காலத்துல முக்கியமான ஆஸ்மா தூண்டும் பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் சொல்லணும். எங்க போனாலும் நம்மளுக்கு இந்த பொல்யூஷன், அதுவும் வந்து சில பேரு வேலை காரணங்களாக நம்ம மில்லு ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த பொல்யூஷன்ன்றது அதிகம் படுது. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி மில்லு ஃபேக்டரியில போய் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னதான் அவங்க மருந்து மாத்திரை எடுத்தாலும் ஃபேக்டரியில மில்ல ஒழுங்கா மாஸ்க் போடல, ஒழுங்கா எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை, வென்டிலேஷன் இல்லை, அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இது முக்கியமான ஒரு தூண்டு பொருளா மாறும். அதுவும் இந்த மாதிரி பொல்யூஷன் டைம்ல இப்போ சும்மா பைக்ல போகும் போதும் வரும் போதும் கூட பொல்யூஷன்ன்றது முக்கியமான தூண்டு பொருளா மாறுது. இந்த காலத்துல பொல்யூஷன் அப்புறம் அதிகமா தூண்டு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வைரஸ் சொல்லுவோம். இப்போ வந்து இன்ஃபுளுன்சா வைரஸ்ன்றது பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனா மாறி இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்துல வேகமாகவும் பரவுது, தும்மல் சளி மூலமா பரவுதுனால இது வந்து ஈஸியா மத்தவங்களுக்கு பரவுது. இப்போ நார்மலா அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இருக்க அலர்ஜி வந்து நல்லா தூண்டி விடுதும். மத்தவங்க அலர்ஜி இல்லாதவங்களுக்கு இது ஒண்ணுமே சாதாரண சளி மாதிரி வந்துட்டு போகும். ஆனா இந்த மாதிரி வைரஸ் வந்து அலர்ஜி இருக்கவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் அதிகமாயிட்டு மருந்து மாத்திர கேட்காத அளவு மாறிடும். இந்த கால சூழல்ல இந்த பொல்யூஷனும் இந்த வைரஸ்ன்றது முக்கியமான தூண்டு பொருளா மாறி இருக்கு. சில நுரையீரல் நோய்கள் வந்து இதே

0: இதே மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம்னு பார்க்கலாம். சளி இருமல் இருக்கு, வீசிங் இருக்கு, அதே அவங்களுக்கு சளி ரத்தம் வந்துருச்சுன்னா அது வந்து காசு நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே உங்களுக்கு இருமல் சளி மூச்சு வாங்குறது, அது கூட உங்களுக்கு மஞ்சள் மஞ்சளா சளி வருது, கட்டி கட்டியா வருது, அது வந்து மாசக்கணக்கா இருக்கு. இப்போ 3 மாசம் 4 மாசம் தொடர்ச்சியா வரும்போது அது நம்ம பிராங்கிக்டாசிஸ் சொல்லுவோம். சில பேருக்கு இதே சளி இருமல் மூச்சு வாங்குறது எல்லாமே வருஷக்கணக்கு இருக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே பீடி சிகரெட் பழக்கம் இருக்கு, இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது மில்லு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம சிஓபின்னு சொல்லுவோம். அதுவும் ஆஸ்மா மாதிரி அறிகுறிகள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் இல்லாம தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். மருந்து எடுக்கும் போது அவங்களுக்கு குணமாகும் தவிர அவங்களுக்கு அறிகுறிகள் தொடர்ந்து இருக்கும். ஸோ இது வந்து சிஓபின்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
3: நேர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன பகிர்வுகள்? பங்கேற்போர் ஓய்வு பெற்ற பேராசிரியரும் வானொலி நாடக பங்கேற்பாளருமான டி ஜோசப் டிசோசா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் காலை 7:30 மூன்று நொடி. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். ஒரு வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சின்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு. விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான், அவ்வளோ அழுத்துச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம்.

0: லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம். கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த இடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் இடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற இடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு இடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கானார் இல்லை குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று மாலை 5:30 அளவில் சின்னஞ்சிறு கிளிகள் முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி கேட்கலாம்.

நேரம் காலை 7:35. 8 நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மற்ற நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் நகர் உலா. நேற்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் வந்து ஜப்பான் மேஜிக் ட்ரெயின் குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் சென்னை மாநகரில் அமைந்துள்ள 7 கிணறு பகுதியை தான் திரை இசை பாடலுடன் கேட்க போகிறோம். ஏழு கிணறு, அதாவது ஆங்கிலத்தில் 7 வெல்ஸ் என்று சொல்வார்கள். இது வந்து சென்னை மாநகரின் ஜார்ஜ் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் நெரிசலான குடியிருப்பு மற்றும் வணிக பகுதியாகும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தூய குடிநீர் வழங்குவதற்காக பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்பவரால் தோண்டப்பட்ட 7 கிணறுகள் காரணமாக இப்பெயர் பெற்றது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் பாரிமுனைக்கு அருகில் இது உள்ளது. இது பெத்தநாயக்கன் பேட்டை என்று அழைக்கப்பட்ட பகுதியின் ஒரு பகுதியாகும். அப்போது இருந்த 7 கிணறுகளில் தற்பொழுது 2 மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. இப்பகுதி வட சென்னை மற்றும் தென் சென்னை என பிரிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நெருக்கமான கட்டிட அமைப்புகளை கொண்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பழமையான பகுதியாகும். 1772 பிரிட்டிஷ் கடற்படை தளபதி ஜார்ஜ் பேக்கர் என்பவரால் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு குடிநீர் வழங்க இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாரதி பாடல் வரிகளில் பிரதீப் குமார் என் ஆர் ரகுநாதன் இணைந்த குரலில் என் ஆர் ரகுநாதன் இசையில் 2023 வெளிவந்த அயோத்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அக்கௌண்டன்ட் 14, அசிஸ்டன்ட் பிரிவில் HR 2, அட்மின் 2, செக்ரட்டேரியல் சர்வீஸ் 6 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BBA, ICAI, ICMAI தேர்ச்சி. வயது 6/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹875, SC/ST பிரிவினருக்கு ₹625. விண்ணப்பிக்க மே மாதம் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு caris.mekonlimited.co.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர உலாவில் நாம் 7 கிணறு அந்த பகுதி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சென்னை மாநகரின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குடிநீர் விநியோக திட்டமாகும் இது. தொழில்நுட்பமானது கிணறுகளில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் 5 அங்குல விட்டம் கொண்ட இரும்பு குழாய்கள் மூலம் ஈர்ப்பு விசை முறையில் கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஒரு நாளைக்கு சுமார் 140,000 காலன் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டது. பிரான்சிஸ் வைட் எலிஸ் 1810 முதல் 1819 காலகட்டத்தில் மெட்ராஸ் கலெக்டராக இருந்த எல்லிஸ் சென்னையில் ஏற்பட்ட கடும் வறட்சியை போக்க 27 கிணறுகளை தோண்டினார். இவர் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்ததோடு ராயப்பேட்டை பெரிய பாளையத்தம்மன் கோவில் கல்வெட்டில் திருவள்ளுவரை புகழ்ந்து செய்யில் வடித்துள்ளார். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விக்னேஷ் சிவன் கோஷேஷா பாடல் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மஞ்ச் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 வெளிவந்த டிராகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரம் காலை 7:47 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் 7 கிணறு பகுதி குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு தேவைப்பட்ட தண்ணீர் தேவைக்காக 1772 பேகர் எனும் ஆங்கிலேய தளபதியால் இக்கிணறுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இதில் உள்ள தண்ணீரை கொண்டு அவர் அரசாங்கத்துடன் செய்த ஒப்பந்தப்படி சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுமார் 6000 பேரின் தண்ணீர் தேவையை 7 வருடங்களுக்கு தீர்த்தார். 1782 இந்த 7 கிணறு தண்ணீர் சேவையை கிழக்கிந்திய அரசாங்கம் 10,500 ரூபாய் விலைக்கு வாங்கிக் கொண்டது. 16 அடி விட்டத்தில் 23 முதல் 29 அடி வரையிலான ஆழத்தில் மொத்தம் 10 கிணறுகள் வெட்டப்பட்டன. அந்த 10 கிணறுகளில் 3 போதுமான தண்ணீர் இல்லாததால் அவை கைவிடப்பட்டு 7 கிணறுகள் மட்டுமே எஞ்சின. இதனால் அதன் பெயரும் 7 கிணற்று தண்ணீர் சேவை என்றானது. இந்த 7 கிணறுகளில் 1 கிணற்றில் இருந்து இன்றும் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது.

இந்த ஏழு கிணறுக்கு அருகில் இருக்கும் வள்ளலார் நகர் பெத்தநாயக்கன்பேட்டை வீராசாமி தெருவில் ராமலிங்க அடிகளாரின் நினைவு இல்லம் உள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பாடல் வரிகளில், ஆனந்த் அரவிதக்ஷன் குரலில், சித்துக்குமார் இசையில் 2023 ஆம் ஆண்டு வெளிவந்த ஜோ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நகர உலாவில் நாம் ஏழு கிணறு பகுதி குறித்தாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏழு கிணறுக்கு அருகில் உள்ள சுற்றுலாத்தலங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுற்றுலா செல்வதாக இருந்தால் இப்பகுதிக்கு அருகாமையில் உள்ள பின்வரும் இடங்களை பார்வையிடலாம். அதாவது புனிதர் ஜார்ஜ் கோட்டை, ஏழு கிணறு குடிநீர் விநியோகத்தின் இலக்காக இருந்த இந்த இடம் தற்பொழுது அருங்காட்சியகம் மற்றும் அரசு அலுவலகங்களை கொண்டுள்ளது. மின்ட் கடிகார கோபுரம் ஒரு வரலாற்று சின்னமான இப்பகுதிக்கு மிகவும் அருகில் உள்ளது. ஆஞ்சநேயர் கோவில் பேரக் தெருவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக விளங்குகிறது. தற்பொழுது இப்பகுதி பொதுப்பணித்துறையின் அதாவது PWD கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க கிணறுகளில் சில இன்றும் பயன்பாட்டில் உள்ளன. குறிப்பாக ஒரு கிணற்றிலிருந்து இன்றும் ஜார்ஜ் கோட்டைக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. இது வடசென்னையின் ஒரு முக்கியமான பாரம்பரிய சின்னமாக அதாவது ஹெரிட்டேஜ் சைட்டாக கருதப்படுகிறது. வரும் பாடல் சிஸ் ஸ்ரீராம் குரலில் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் 2021 ஆண்டு வெளிவந்த நெற்றிக்கண் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. அசிஸ்டன்ட் 5, எம்டிஎஸ் 5 என மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, வயது வரம்பு 15/5/2026 என்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, விண்ணப்பிக்க முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். முகவரி: த ரெஜிஸ்ட்ரர், இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ், 2A&B ராஜா எஸ்சி மல்லிக் ரோட், கொல்கட்டா 700032 என்ற முகவரிக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு iacs.res.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நகர் உலாவை நிறைவு செய்ய வரும் பாடல் சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிதா காந்தி ஆகியோர் இணைந்த குரலில் 2021ஆம் ஆண்டு வெளிவந்த டாக்டர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை நகர் உலக நிகழ்ச்சியில சென்னை மாநகரில் அமைந்துள்ள ஏழு கிணறு பகுதியை தான் திரை இசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகர் உலக தலைப்பு புதுக்கோட்டை மாவட்டம் குறித்து கேட்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கினி பழனி. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பிற்கான கள செயல்பாடுகள் 6 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தரவு சேகரிப்பை மேற்கொள்வார்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் இம்மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது மே மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் இக்காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாக்க சுகாதாரத்துறையின் ஆலோசனைகளை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.43 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இதுவே ஒரு மாதத்தில் வசூலான அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகையாகும். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2.36 லட்சம் கோடி ரூபாய் வசூலானதே அதிகபட்சமாக இருந்தது. ஜார்க்கண்டை சேர்ந்த 7 வயது சிறுவன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை தனது வயது பிரிவில் சாதனை நேரத்தில் கடந்து அதனை நீந்தி கடந்த மிக இளம் வயது நீச்சல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் என்ற இலக்கை வெற்றிகரமாக எட்டியது. சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம்.

தகவல் தளவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வந்து கேட்க இருக்கும் தலைப்பு ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது இந்த வெப்பத்தால் வரும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் விழிப்புணர்வு குறித்து தான் திரைசை பாடல்களுடன் நம்ம கேட்க போகிறோம். ஹீட் ஸ்ட்ரோக் அறிகுறிகள் என்ன, தவிர்க்க என்ன செய்ய வேண்டும், வெப்ப தாக்குதல் அதாவது அந்த ஹீட் ஸ்ட்ரோக் இதற்கான அறிகுறிகளும் தீர்வுகளும் குறித்து தான் கேட்க போகிறோம். கோடை வெயிலினால் ஏற்படும் வெப்ப தாக்குதல் பாதிப்பு அறிகுறிகளும் தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளும் குறித்து தான் கேட்க போகிறோம். கோடை

வெப்பம் அதிகரித்துவிட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது. வெப்ப அலையால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கோடை காலத்தில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெப்ப தாக்குதல் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு வர வாய்ப்பும் அதிகம் உள்ளது என்று தெரிவிக்கிறது. மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். சுற்றுப்புற வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட அதிகமாகும் பொழுது உடலில் வியர்வை வெளியேறுவது மற்றும் தோலுக்கு அதிக இரத்த ஓட்டம் செல்வதன் மூலம் அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றி மனித உடல் சராசரி வெப்பநிலைக்கு வருகிறது. இந்த கோடை வெயிலினால் அதிக வியர்வை வெளியேறும் பொழுது உடலில் உப்பு சத்து மற்றும் நீர் சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. நீர் சத்து இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு பெரியதாக இருப்பதில்லை. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இதை தொடரலாம். வரும் பாடல் அருண் ராஜா காமராஜ் பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் சாம் சிஎஸ் இசையில் 2019 ஆம் ஆண்டு வெளிவந்த தேவி 2 திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீர் சத்து இல்லாத பொழுது அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலைவலி, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், அடர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல், மயக்கம், வலிப்பு, தோல் வறண்டு சூடாக சிவந்து காணப்படுதல், இதய துடிப்பு அதிகரிப்பது, குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. பொது இடங்களில் யாரேனும் பாதிக்கப்பட்டால் அவரை நிழல் பகுதியில் காற்றோட்டமான இடத்தில் அமர்த்தி தண்ணீர் அல்லது ஓஆர்எஸ் கரைசல் வழங்க வேண்டும். ஈர துணி கொண்டு உடலை துடைக்கலாம். பச்சிளம் குழந்தைகள், சிறுவர், சிறுமிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் அதிக அளவில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. அதாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் அதிக அளவில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது என்று சொல்கிறாங்க. வெப்ப இழப்பை தவிர்க்க 4 லிட்டர் வரை தண்ணீர் பருகியே ஆக வேண்டும். தண்ணீருடன் சேர்த்து இளநீர், மோர், பழசாறு ஆகியவற்றை அருந்தலாம். நீர் சத்து இழப்பிற்கான அறிகுறிகள் இருக்கும் பொழுது ஓஆர்எஸ் உப்பு சர்க்கரை கரைசல் பருக வேண்டும். செயற்கை குளிர்பானங்கள், மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். பகல் 11 முதல் 4 மணி வரை வெயில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு வெளியில் செல்ல நேர்ந்தால் தண்ணீர், குடை, ஓஆர்எஸ் கரைசல் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும். இலகுவான, தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். முடிந்தவரை காற்றோட்டமான பகுதிகளில் வசிக்க வேண்டும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சி ஸ்ரீராம், ஸ்ரேய கோஷல் இணைந்த குரலில், உமாதேவி பாடல் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் 2019 ஆம் ஆண்டு வெளிவந்த என்ஜிகே திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: தகவல் தளத்தில் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக்கொண்டால் வெப்பவாதம் எனப்படும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் புற சூழலில் உள்ள வெப்பநிலை. அதை தாண்டி அதிகரிக்கும் பொழுது அந்த வெப்பம் உடலில் கடத்தப்படுகிறது. இதை ஹைபர்தெர்மியா, உச்ச வெப்பநிலை என கூறுகிறோம். அந்த தருணத்தில் உடலானது தன்னைத்தானே குளிர்விக்க பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்ளும். ஒரு கட்டத்திற்கு மேல் அது பலனளிக்காத பட்சத்தில் மயக்கம், உணர்விழப்பு, வெப்பவாதம் ஆகியவை ஏற்படுகின்றன. அதிகமாக உடல் சூடாகும் பொழுது அதிலிருந்து தற்காத்து கொள்ள ஆவியாவுதல் என்னும் செயல்முறையை உடல் தன்னிச்சையாக மேற்கொள்கிறது. அதாவது வியர்வையை அதிகமாக சுரக்க செய்து அதன் வாயிலாக உடலின் வெப்பத்தை தணிக்க முயற்சி நடைபெறும். அதன் பின்னர் உடலுக்குள் ஊடுருவியுள்ள வெப்பத்தை நுரையீரலிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வழியே வெளியேற்ற முயலும். இந்த இருவேறு செயல்களிலும் உடலில் உள்ள நீர்ச்சத்து மூலமாகவே நடைபெறுகின்றன. இதன் விளைவாகவே கோடை காலத்தில் உடலில் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுகிறது. நேர்கள் இதுவரை தகவல் தளத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு 8:30 அளவு தகவல் தளத்தில் சூரியன் கர்ஜனை குறித்து கேட்கலாம்.
1: Akashvani presents Morning News. Good morning, I'm Sarabjit Kaur. The headlines. Repolling begins in 15 polling stations of 2 assembly constituencies in West Bengal. Field operations for house listing and housing census under phase 1 commence in 5 states and 1 union territory. IMD forecasts very heavy rainfall over northeast region and southern peninsula today. US President Donald Trump rejects Iran's proposal to end ongoing conflict, says Iran is seeking concessions they cannot accept. In badminton, Indian men's team to take on France in semi-finals of Thomas Cup in Denmark. And in football, Indian women team all set to play in AFC Under-17 Women's Asian Cup after 21 years in China. Repolling has started in 15 booths in 2 constituencies in West Bengal from 7 in the morning today. More details on this from our correspondent.
2: Among these, 11 are in Pashchim Ograhat and 4 booths are in Diamond Harbour Assembly constituency. Election Commission has ordered repolling after irregularities were reported. Meanwhile, in another development, a special bench has been set up by Supreme Court to urgently hear the Trinamool Congress's appeal against the Calcutta High Court order that restricted counting centre staff to central government employees only. The bench comprising Justice P.S. Narasimha and Justice Jayamallu Bagchi will take up the matter today. Since vote counting scheduled for Monday, the Trinamool Congress requested an urgent hearing. Day before yesterday, Calcutta High Court Justice Krishna Rao dismissed the Trinamool Congress's petition, stating that the court cannot interfere in the Election Commission's decision on recruitment of counting personnel. In response, the party rushed to the Supreme Court. Despite today being a holiday, the apex court has constituted this special bench to ensure the matter is heard without delay.
3: Sandipan Dashgupta, Akashvani News, Kolkata.
1: Field operations for house listing and housing census under phase 1 of census 2027 have commenced from yesterday in Andhra Pradesh, Arunachal Pradesh, Haryana, Chandigarh, Madhya Pradesh and Chhattisgarh. This follows the completion of the notified 15-day self-enumeration period in these states and union territories. More on this from our correspondent.
4: Ministry of Home Affairs said that the exercise will continue till 30th of this month, during which trained enumerators will undertake house-to-house visits for data collection. Meanwhile, self-enumeration facility under Census 2027 has commenced in Municipal Corporation of Delhi, Rajasthan, Maharashtra, Meghalaya and Jharkhand yesterday. The online

0: the airport. Depending on how they perform, their role could be widened to other ground handling services like cleaning aircraft cabins. If the experiment is successful, it will offer a solution to Japan's aging population and a surge in tourism. And finally, the Financial Express takes note, placement season seeing higher number of new age companies as traditional tech firms scale down recruitment. Startups cushion IT hiring slow down. And with that, it's back to you, Sarabjeet.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Repolling begins in 15 polling stations of two assembly constituencies in West Bengal. Field operations for house listing and housing census under phase 1 commence in 5 states and 1 union territory. IMD forecasts very heavy rainfall over northeast region and southern peninsula today. US President Donald Trump rejects Iran's proposal to end ongoing conflict, says Iran is seeking concessions they cannot accept. In badminton, Indian men's team to take on France in semi-finals of Thomas Cup in Denmark. And in football, Indian women team all set to play in AFC Under-17 Women's Asian Cup after 21 years in China. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30 1:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்களை இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது தகவல் தளம். தகவல் தளத்தில் நாம் கேட்கவிருக்கும் தலைப்பு சூரியன் கர்ஜனை குறித்து தான் கேட்க போகிறோம். அதாவது 1,000 trillion ஜெட் இன்ஜின் சத்தத்திற்கு இணையான சூரியனின் கர்ஜனை ஏன் பூமிக்கு கேட்பதில்லை என்பது குறித்து தான் நம்ம இப்போ தகவல் தரத்தை கேட்க போகிறோம். அதாவது இந்த சூரியன் அமைதியாக உதிப்பது நமக்கு கிடைத்த வரங்க. சூரியனின் உண்மையான சத்தம் 1,000 trillion ஜெட் இன்ஜின்களுக்கு சமம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த பயங்கர சத்தம் ஏன் பூமிக்கு கேட்பதில்லை என்பதன் பின்னணியில் உள்ள அறிவியல் பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காலையிலும் சூரியன் எந்த ஒரு சத்தமும் இன்றி அமைதியாக உதயமாகிறது. அதன் பொன்னிற அமைதியை பற்றி கவிஞர்கள் பலவாறு பாடியுள்ளனர். ஆனால் உண்மையில் அந்த அமைதி நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. சூரியனின் சத்தம் மட்டும் பூமிக்கு கேட்கும் வசதி இருந்தால் அது பூமியில் உள்ள அனைவரையும் கொல்லும் அளவிற்கு பயங்கரமானதாக இருந்திருக்கும். சூரியன் என்பது அடிப்படையில் பிரம்மாண்டமான அணுக்கரு இணைவு உலை, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர். ஒவ்வொரு நொடியும் 100,000,000 மில்லியன் டன் ஹைட்ரஜனை ஹீலியமாக சூரியன் மாற்றுகிறது. இந்த செயல்பாட்டின் பொழுது வெப்பம், ஒளி மட்டுமின்றி நாம் அறிந்திராத அளவிட முடியாத சத்தமும் ஆற்றலாக வெளியேறுகிறது. சூரியனின் மேற்பரப்பு என்பது கண்டங்களின் அளவிலான கொதிக்கும் பிளாஸ்மா கடலாகும். அங்கு ஏற்படும் சத்தம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் மதன் கார்கி பாடல் வரிகளில் டி இமான் இசையில் யுவன் சங்கர் ராஜா, சுனிதா சாரதி, யோகி ஆகியோர் இணைந்த குரலில் 2018 வெளிவந்த டிக் டிக் டிக் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தகவல் தளத்தில் நாம் சூரியனின் கர்ஜனை குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த சூரியன் வந்துங்க எவ்வளவு சத்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிகளின் மதிப்பீட்டின்படி சூரியனின் மேற்பரப்பில் ஒளி அளவு சுமார் 290 டெசிபல் ஆகும். இதனை புரிந்து கொள்ள சில உதாரணங்கள். மிக அருகில் ஜெட் விமானத்தின் இன்ஜின் சத்தம் 140 டெசிபல் இருக்கும். இதுவே உங்கள் செவித்திறனை பறிக்க போதுமானது. சூரியனின் சத்தம் என்பது 1000 டிரில்லியன் ஜெட் இன்ஜின்கள் ஒரே நேரத்தில் இயங்குவதற்கு சமம். ஒரு அணுகுண்டு வெடிப்பின் சத்தம் 210 டெசிபல் மட்டுமே. 290 டெசிபல் சத்தத்தை நேரடியாக கேட்டால் காது கேளாமல் போவது மட்டுமல்ல, அந்த ஒளியின் அதிர்வு அலைகளே, அதாவது அந்த ஷாக்வே, ஒரு மனிதனை ஆவியாக்கிவிடும் வல்லமை கொண்டது. இதற்கான விடை மிக எளிமையானது. விண்வெளி என்பது ஒரு வெற்றிடம், அதாவது வேகமாகும். ஒளி என்பது ஒரு அதிர்வு. அது ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்க காற்று, நீர் அல்லது திடப்பொருள் போன்ற ஒரு ஊடகம் தேவை. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வெறும் வெற்றிடமாகவே உள்ளது. ஊடகம் இல்லாததால் சூரியனின் பயங்கர சத்தம் பூமியை எட்டுவதில்லை. பிரபஞ்சம் நமக்காக ஒரு சிறந்த நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட் போல செயல்படுகிறது. அதாவது இந்த நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட் போல தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுகிறது என்பது இந்த கருத்தாக அமைகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விவேக் பாடல் வரிகள்.

தகவல் தளத்தில் நாம் சூரியனின் கர்ஜனை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நேரடியாக நாம் கேட்க முடியாவிட்டாலும் ஹீலியோ செய்ஸ்மாலஜி என்ற துறையைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சூரியனின் மேற்பரப்பில் ஏற்படும் அழுத்த அலைகளை கண்டறிந்து அவற்றை ஆடியோவாக மாற்றியுள்ளனர். அந்த சத்தத்தை மனிதர்கள் கேட்கும் அளவிற்கு மெதுவாக்கினால் அது ஒரு இசைக்கருவின் ரிங்காரம் போலவும் தூரத்தில் கேட்கும் இடிசத்தம் போலவும் மர்மமான முறையில் ஒலிக்கிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் அமைதியான சூரிய உதயத்தை பார்க்கும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு செய்துள்ள இந்த மாபெரும் உதவியை நினைத்து பாருங்கள். தகவல் தளத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் விவேக் பாடல் வரிகளில் அருண் காமத், ஜோனிதா காந்தி இணைந்த குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2018 வெளிவந்த இரும்புத்திரை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன அலைகள்.
2: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். கடந்த 45 வருஷமா எனக்கு அகில இந்திய வானொலியோட தொடர்பு உண்டு. நான் பள்ளியில் படிக்கும் போதும் சரி, கல்லூரியில் படித்த போதும் சரி, நிறைய இந்த ஸ்டேஜ் பிளேஸ் மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். 1978 முதன் முதலில் நான் வானொலி நாடகத்தில் நடித்தேன். அந்த நாடகத்தின் பெயர் சட்டை. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு ஒரு 15 நிமிட நாடகத்தில் தான் முதன் முதலாக நான் நடித்தேன். கடந்த 45 வருஷங்களாக சுமார் 200க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்களில் நடிச்சிருக்கேன். முக்கியமான பிரபலமான நாடகங்கள் அப்படின்னு சொன்னால், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் எனும் புதினத்தின் வானொலி வடிவம் 52 வாரங்கள் தொடர்ந்து மதுரை வானொலியில் ஒலிபரப்பானது. எல்லா வானொலி நிலையங்களும் அதை அஞ்சல் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாகநந்தி அப்படிங்கிற புத்தபிக்ஷு கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். புத்தபிக்ஷு அப்படின்னா ரொம்ப அமைதியாக பேசுவார் இல்லையா. இந்த நாகநந்தி கதாபாத்திரம் எப்படின்னா, சிறிது சிறிதாக அவர் ஒரு வில்லனாக மாறுவார். சிவகாமியை ஒருதலை பட்சமாக காதலிப்பார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்னும் சொல்லணுன்னா, 50 காப்பியங்களில் சீவக சிந்தாமணியின் வானொலி வடிவத்தில் நான் சீவகனாக நடித்தேன். சிலப்பதிகாரம் வானொலி வடிவத்தில் நான் கோவலனாக நடித்தேன். அப்புறம் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, அதனுடைய வானொலி வடிவத்தில் நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆகாஷ்வாணி விருது பெற்ற மதுரை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர் திரு பூர்ணகுமார் அவர்கள் எழுதி தயாரித்த செப்டம்பர் 17 அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தேன். சென்ற வருடத்தில் அகில பாரத நாடகமான வீர சாவர்கர் கதாபாத்திரம் ஏற்று நடித்தேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பு எனும் கல்வி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக சுமார் ஒரு 16 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், வரலாறு, பொருளியல், இதழியல், வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வானொலி வழியாக பாடங்கள் நடத்தப்பட்டன. அது வந்து பார்த்தீங்கன்னா 10:30 10:50 20 நிமிடங்கள் அந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் முன்னுரை தரக்கூடிய பணியையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேனே, இளங்கலை 1ஆம் ஆண்டு வரலாறு பயிலும் மாணவர்களுக்கு இந்திய வரலாறு எனும் பாடத்தில் அசோகர் பற்றிய ஒரு பாடம். அது ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் வந்து வானொலியில் வந்து உரையாற்றுவார். அதுக்கு நான் ஒரு முன்னுரை தருவேன். கலிங்கத்து போரில் அந்த போர்க்களத்தில் 1000க்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து சடலமாக கிடக்கும்

0: இருக்கக்கூடிய காட்சி, எங்கும் இரத்த வெள்ளம். நான் வந்து என்னையே அசோக மன்னராக கற்பனை செய்து கொண்டு ஒரு நாடக காட்சியை நாங்கள் உருவாக்குவேன். இதுதான் வெற்றியா? இதுதான் நான் விரும்பிய சாம்ராஜ்யமா? இந்த போர் வீரர்கள் என்னை நம்பி போராடினவர்கள், என் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் இப்போது உயிரற்ற உடல்கள். இந்த போர்க்களம் ரத்தம் குடித்து சிவந்து கிடக்கிறது. இங்கே மனித உறுப்புகள் சிதறுண்டு கிடக்கிறதே. இதுதானா வெற்றி? இந்த போரால் எத்தனை மனைவிகள் விதவைகளானார்கள், எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தந்தையரை இழந்தனர். இதுதான் வெற்றியா? இதுதான் வெற்றியா? இல்லை இல்லை, இது தோல்வி, இது தோல்வி. நான் மன்னன் அல்ல. இதோ இறந்த உடல்களை தின்னவரும் பிணம் தின்னி கழுகுகள். இவற்றுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நானும் ஒரு பிணம் தின்னி கழுகாகிவிட்டேனே. ஐயோ ஐயோ, இனி ஒரு காலம் என் கையில் வாள் இருக்க போவதில்லை. என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அகிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த ரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. அது கருணையால் நிரம்பிய உலகம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இப்படித்தான் என்னுடைய முன்னுரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு இப்போது இளங்கலை முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படின்னு ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பாக சொல்வேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமாக இருக்கும், இல்லாட்டி கவிதையாக இருக்கும், இல்லாட்டி கதையாக இருக்கும், இல்லை நகைச்சுவை துணுக்காக இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய முன்னுரை பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம்தான் அதை முன்னுரை நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு 3 மணி நேரம் யோசித்து எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது, அறிவிக்கிறது, கற்பிக்கிறது, மகிழ்விக்கிறது. வாழ்க வானொலி, வளர்க அதன் தொண்டு.
1: நான் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வோடு கலந்திருக்கும் ஒரு உன்னத ஊடகமாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மதுரை வானொலி நிலையமும் சேர்ந்து பணியாற்றிய தருணங்கள் பல. அதில் முக்கியமாக 2 தொடர்கள், அதாவது பாமர மக்களுக்கு கொண்டு போகத்தக்க வகையில் சூடேறும் பூமி மற்றும் இனியாவும் நுண்ணறிவே என்று 2 52-வார தொடர்களாக வானொலி நிலையத்தோடு இணைந்து பணியாற்றியது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த தொடர்கள் மூலம் ஒரு சாமானிய மனிதனும் சிக்கலான அறிவியல் உண்மைகளை தாய்மொழியில் அதே நேரத்தில் கதை வடிவில் வழங்கிய வானொலியின் சேவை ஈடு இணையற்றது. இணையம் சென்றடையாத குக்கிராமங்களிலும் வயல்வெளிகளிலும் மற்றும் உலகெங்கிலும் இந்த அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்த்த வானொலிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த தொடரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது புவி வெப்பமடைதல், மற்றும் அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து

0: குறித்து பொதுமக்களிடையே, குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தொடரின் முதன்மை நோக்கம். சிக்கலான அறிவியல் தரவுகளை எளிய கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் மக்கள் முன் வைத்ததே இதன் சிறப்பு. இந்த தொடரை பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் இதற்கான ஸ்கிரிப்டுகளை எழுதினர். மதுரை வானொலி நிலையம் இதனை நேர்த்தியாக தயாரித்து ஒளிபரப்பியது. பசுமையில்ல விளைவு, கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை பாதிப்பு, இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, இதை பற்றிய ஒரு தகவல் தான் இந்த சூடேரி பூமியில் வந்து நடந்தது. இதை வந்து எளிய தமிழில் மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை வானொலி நிலையம் சிறப்பாக பணியாற்றியது. இந்த சூடேரி பூமி அடுத்ததாக இனி ஆவும் நுண்ணறிவே என்ற தொடர் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனை முதன்மையாக 2021 இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் மூலம் அறிவியல் தகவல்களை வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு ஒளி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறிவியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் பொது சுகாதார விழிப்புணர்வு, இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் வளர்த்தது. மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தான் ஒரு மிக பெரிய விஷயம். அதாவது பள்ளிக்கு வராத, கல்லூரிக்கு வராத மக்களுக்கு இந்த வானொலி மூலம் நிறைய செய்திகளை மக்களில் கொண்டு போய் சேர்த்தாங்க. காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் கண்ணெதிரை காட்டி நம் கற்பனையை முடக்குகின்றன. ஆனால் இந்த வானொலி வந்து ஒரு செய்தியை கூறும்போது நேயர்கள் தங்கள் மனதில் அதற்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் வானொலிக்கும் நேயருக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். வானொலி வந்து ஒலி அலைகளில் மலர்ந்த அறிவியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்போம், கற்போம், செயல்படுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த 90 ஆண்டுகளாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனிதரின் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்த பெருமை வந்து இந்த வானொலிக்கே சாரும். வகுப்பறையில் இல்லாத இடங்களிலும் சிறந்த ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் அறிவியல் தாகத்தை வந்து இந்த வானொலி தீர்த்து வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பாராட்டுகளாக வாழ்த்து செய்தியாக சொல்லணும் அப்படின்னா, காற்றின் அலைகளில் அறிவியலை தேனாக்கி தந்தவர்களே, 90 ஆண்டுகால உங்கள் பயணம் வெறும் ஒளி பயணம் அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் பயணம். அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 வயது பூர்த்தியானதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன அலைகள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 8:58, 23:00. நேர்களே, இன்று 7:30 மணியளவில் உழவர் உலகம், சிறுதானிய பயிர்கள், சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி.

பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ், திட்ட உதவியாளர் பா சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, பா நாராயணன், த மார்க்ரெட் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். இன்று இரவு 8 மணிக்கும் 8:35க்கும் திரை இசை, 8:30க்கு செய்தி அறிக்கை, 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30க்கு சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் HM ஸ்மிதா, சிந்து சுஜித்தான் ஆகியோரின் இரு வயலினிசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி பெங்களூரு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஜானகி ரமணா, தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சீமந்தினி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:26:40. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு. வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேரே திக்கவரையா என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், சண்முகப்பிரியாராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக மண்ணுப்புகழ் என்று தொடங்கும் குலசேகர ஆழ்வார் பாசுரம், ராகமாளிகை, கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, இன்று மதியம் 12:15 மணி அளவில் மியூசிக் லெசன் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஜி ஷியாமலா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:30 சங்கீதசாரல் ஏ சேதராமன் குழுவினர் நாகஸ்வர இசை இடம்பெறும். இன்று மாலை 5:30 சின்னஞ்சிறுகிளிகள் முருகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேணி பழனி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30ஆம் தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள்

0: வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ம் கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான வசதி நாடு முழுவதும் உள்ள ரிசர்வ் வங்கியின் 19 மண்டல அலுவலகங்களில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் காலை 10:02. 13 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வரும் முதலாவது பாடல் கிருஷ்ணகுமார் கண்ணத், டிம்மி மகதி, சின்மயி ஆகியோர் இணைந்த குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 2004ம் ஆண்டு வெளிவந்த செல்லமே திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் வரும் பாடல் சுஜாதா குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் 2005 ஆண்டு வெளிவந்த கஸ்தூரிமான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் அடுத்ததாக ஹரிணி எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்த குரலில் தேவா இசையில் 1998 ஆம் ஆண்டு வெளிவந்த உன்னுடன் திரைப்படத்தில் வரும் பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சிகள் வரும் பாடல் விவேகா பாடல் வரிகளில் ஹரிஹரன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் 2001 ஆண்டு வெளிவந்த ஆனந்தம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் காலை 10:15:16 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வரும் பாடல் ஹரிகரன் குரலில் மயில் பாடல் வரிகளில் தேவா இசையில் 1999 ஆண்டு வெளிவந்த கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் வரும் பாடல் அறிவுமதி பாடல் வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, எஸ் என் சுரேந்தர் ஆகியோர் இணைந்த குரலில் 1999 ஆம் ஆண்டு வெளிவந்த சேது திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரைசையில் வரும் பாடல் சாதன சர்க்கம் ஹரிஹரன் ராமநாதன் ஆகியோர் இணைந்த குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் ராஜ் இசையில் 2001 ஆம் ஆண்டு வெளிவந்த டும் டும் டும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 10:42, 10 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்த குரலில் அறிவுமதி பாடல் இயக்கத்தில் 1996 வெளிவந்த சிறைச்சாலை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரைசையில் வரும் பாடல் யுகபாரதி பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் உதித் நாராயணன் சுஜாதா மோகன் இணைந்த குரலில் 2002 ஆண்டு வெளிவந்த ரன் திரைப்படுத்துவர் பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் நிறைவாக வரும் பாடல். கே கே ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் இணைந்த குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2004 ஆண்டு வெளிவந்த போஸ் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் போது எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்தியா தனது கச்சா எண்ணெய் கொள்முதல் தளத்தை 27 நாடுகளில் இருந்து 41 நாடுகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத்தில் நடைபெற்ற பிராந்திய மாநாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து பேசுகையில், சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்தி 60% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அத்திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. இத்தேர்வை 2,80,000 மாணவ மாணவியர்கள் எழுத உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தேர்வு நடைபெறவுள்ளது. தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் இத்தேர்வை எழுதலாம். நாடு முழுவதும் 552 நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும், இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:02. திரையிசை. தொடக்கமாக ஈரமான ரோஜாவை படத்திற்காக KJSS S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:13. திரையிசையில் அடுத்து அஞ்சலி படத்திற்காக சத்யா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்து பூச்சூடாவா படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரைசி நிகழ்ச்சியில் அடுத்து மோகமுள் படத்திற்காக KJS பாடியிருக்கும் பாடல்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது துலாக்கோல். நேயர் கருத்து மணல்.

0: நேயர்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.
1: நேயர்களுக்கு வணக்கம். துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில முதல் கடிதம் படிங்களேன்.
0: சென்ற மாதம் 15ஆம் தேதியன்று பகல் 12 மணிக்கு நமது நிலையம் அளித்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் தையல் தொழில் செய்யும் ஜி நர்மதா அவர்களுடன் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் உழைப்பவர்களை போற்றும் உன்னத நிகழ்ச்சியாக இருந்தது. அம்மையார் தானும் தன் கணவரோடு சேர்ந்து இந்த தொழிலை காலத்திற்கேற்ற மாற்றங்களுடன் வாடிக்கையாளர்களின் திருப்தியே முக்கியம் என்ற கொள்கையுடன் இத்தொழிலை நடத்தி வருவதாக கூறினார்கள். இவர்கள் கடையில் 2 பேருக்கு வேலை வாய்ப்பினையும் அளித்துள்ளார். மாத வருமானம் 30,000 நிற்கிறது என்று மன நிறைவோடு பேசினார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று ஒரு கவிஞர் பாடியுள்ளார். அந்த வகையில் உழைப்பே நம்மை உயர்த்தும் என்ற ஊக்கத்தை நேயர்கள் பெறும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. தொடரட்டும் வானொலியின் சேவை. வாழ்க வானொலி.
1: நிகழ்ச்சி கேட்டு அருமையா அழகா எழுதியிருக்காரு. யார் எழுதுது மேடம்?
0: தெள்ளாரில் இருந்து நா வானு என்கிற நேயர் தான் இவ்வளவு விரிவான அழகான கடிதத்தை எழுதியிருக்காரு.
1: அவருக்கு நிகழ்ச்சியின் முதல் நன்றியை சொல்லிக்குவோம். அதே நேயர் தான் தெள்ளாறு நா பானு அவர்கள். கடந்த மாதம் 17ஆம் தேதி அன்று தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாள் அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியை கேட்டுட்டு மதுரை வானொலி தயாரித்து வழங்கிய சிறப்புரைய நமது நிலையம் அஞ்சல் செய்ததை கேட்டு மகிழ்ந்தேன். கொங்கு நாட்டில் பிறந்த இத்தமிழ் மறவன் திப்பு சுல்தானுடன் நட்பு பாராட்டி ஆங்கிலேயனை அதிர வைத்தான். குருளாமுறை போர், குதிரை போர் போன்றவற்றில் வல்லவனாக இருந்த இவனின் வீர தீர செயல்களை கண்டு பலரும் வியந்து பாராட்டியுள்ளார்கள். தமிழ் பற்றும் நாட்டுப்பற்றும் அஞ்சா நெஞ்சமும் கொண்ட இவரை போன்ற பல்வேறு வீரர்களின் வியர்வையும் ஏக்கமும் உயிரும் தான் நாம் சுதந்திரம் பெற உறுதுணையாக இருந்துள்ளது என்பதை இக்கால இளைஞர்கள் அறிந்து தேசப்பற்றே நம் நாட்டை வலிமையுள்ள நாடாக மாற்றி இந்திய தாய்நாடு ஒரே நாடு உன்னத நாடு என்ற உணர்வை உருவாக்கும் என்பது உறுதி. உரையளித்த மதுரை காந்தி அருங்காட்சியகம் கல்வித்துறை அதிகாரி நடராஜன் ஐயா அவர்களுக்கும் அஞ்சல் செய்த நம் புதுச்சேரி வானொலி நிலையத்தையும் வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறுகின்றேன் என்று அழகாக எழுதியிருக்கின்றார்.
0: அதே 17ஆம் தேதி அன்று 7:30 ஒலிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சியை பற்றி புதுச்சேரி வில்லியனூர் கோட்டை மேடு க குமாரவேல் என்கிற நேயர் அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு வளர்த்து வரும் உழவருடன் உரையாடல் ஒலிபரப்ப கேட்டேன். தீவனம் ஆண்மை நீக்கம் செய்தல், 10 மாத கிடா விற்பனை செய்தல் பற்றி விரிவாக கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது என்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார். வேற ஏதேனும் கடிதம் இருக்கா அதே நாள்?
1: இருக்குங்க. தெள்ளாறு நா பானு அவர்கள் தான் எழுதியிருக்காங்க.
0: எந்த நிகழ்ச்சியை பத்தி?
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை பத்தி தான். கடந்த 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 11:02 நமது நிலையம் தயாரித்தளித்த இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்களோடு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் மணிமேகலை கூறும் அறம் என்ற தலைப்பில் நிகழ்த்திய உரையாடல் ஒளிபரப்பப்பட்டதே. ஆயினும் இக்காப்பியத்தின் கதைப்போக்கும் இதில் அடங்கியுள்ள அறநெறி கருத்துக்களும் மக்கள் வாழ்வாங்கு வாழ அது காட்டியுள்ள பஞ்சசில ஒழுக்க நெறிகளும் இப்பவும் சமுதாயத்திற்கு வழிகாட்ட வல்லதாக இருக்கிறது. எனவே இதை மீண்டும் கூட மறு ஒளிபரப்பு செய்யலாம். நல்ல செய்திகளை அடிக்கடி கேட்கும்போது அது மனதில் நின்று நல்ல மாற்றம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது அல்லவா? தொடரட்டும் வானொலியின் அரும்பெரும் சேவை. நன்றி அப்படின்னு எழுதியிருக்கின்றார்.
0: அதே நிகழ்ச்சியை பற்றி சென்ற 17ஆம் தேதியன்று முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மணிமேகலை கூறும் அரண் என்ற தலைப்பில் நிலைய உதவி இயக்குனர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல் நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. மணிமேகலை காப்பியம் பசி பிணி அகற்றுவதையே முக்கியமாக கூறி பின் கொலை, களவு, காமம், குடி, பொய் பேசுதல் என்ற பஞ்சமா பாதகங்களை நீக்கச் சொல்கிறது. இன்று அன்னதானம் என்று பலரும் செய்து வருகின்றனர். ராமலிங்க அடிகள் வடலூரில் தர்மசாலை அமைத்தார். இன்றும் அங்கே தொடர்ந்து அன்னதானம் நடந்து வருகிறது. இப்படி பல்வேறு செய்திகளை முனைவர் நன்கு பகிர்ந்து கொண்டார். இக்காப்பியத்தை நமது நிலையம் நாடகமாக அமைத்து ஒளிபரப்பினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இக்கோரிக்கையை செய்து தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கோரிக்கையை கூறியுள்ளார். இக்கோரிக்கை பரிசீலனையில் உள்ளது என்று நமது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இந்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
0: திண்டிவனத்திலிருந்து எம் ஜன்

0: நார்த்தனன் அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க.
1: நிகழ்ச்சியை ஒரு ஆர்வமாக கேட்டிருந்தா இவ்வளவு அருமையாக அழகாக எழுதியிருக்காங்க.
0: நிச்சயமா.
1: அடுத்ததான் என்ன கடிதம்?
0: 17 அன்று காலை 7:02 நமது நிலையம் அளித்த வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சியை பற்றியது.
1: யார் எழுதியிருக்காங்க?
0: தெள்ளாரில் இருந்து நாபானு என்கிற நேயர் எழுதியிருக்காங்க.
1: படிங்க.
0: வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கும் வைஷ்ணவ ஜனதோ என்ற பாடலும் நிறைவாக காந்தியடிகளை போற்றும் பாடலும் இடம்பெறுவது சிறப்பாக இருந்து வருகிறது. இதற்கிடையே அண்ணலின் சத்தியசோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியை நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் சிறப்பாக வாசித்து வருகிறார். இன்றைய வாசிப்பில் அண்ணல் காந்தியடிகள் கல்கத்தாவில் இருந்தபோது ஏற்பட்டுள்ள அனுபவங்கள் இடம்பெற்றன. தன் அரசியல் குருவான கோகலே தன் மீது எவ்வளவு பற்றும் நம்பிக்கையும் வைத்திருந்தார் என்பதை விவரித்தார். இவரின் சொற்பொழிவு மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அவரின் உரையை அச்சில் ஏற்றி பலருக்கும் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் நன்கு வாசித்து புரிய வைத்தார். அன்னாருக்கும் நிலையத்தாருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று இந்த நேயர் கடிதம் எழுதியுள்ளார்.
1: அந்த கடிதத்தை எழுதியவர் தான் இப்போ நாம் படிக்கிற கடிதமும் எழுதியிருக்கின்றார். தெல்லாறு நா பானு அவர்கள் கடந்த மாதம் 18 25 பகல் 12 துலாக்கோல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருவது மகிழ்ச்சியை அளிக்கிறது. காலை நேரத்தை விட இந்த நேரம் என்னை போல பலருக்கும் சௌகரியமாக இருக்கும் என எண்ணுகிறேன். இந்த வாரம் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் எஸ் ஜெயஸ்ரீ அவர்களும் நேயர்களின் கடிதங்களை வாசித்தார்கள். இதுபோல்தான் முன்பு நம் நிலையத்தின் மூத்த அறிவிப்பாளர்கள் வாசித்தார்கள். விமர்சன நேயர்களோடு அன்பாக உரையாடுவது போல அது இருக்கும். அந்த நிலை மீண்டும் தொடர்கிறதே என்ற ஆனந்தம் என்னுள் பொங்கியது. பொதுவாக 100 நிகழ்ச்சியை கேட்டால் 1 விமர்சனம் எழுதுவார். அந்த வகையில் நமது நிலையம் விமர்சன நேயர்களை நேசிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நன்கு அமைந்திருந்தது. இது என் போன்ற நேயர்களுக்கு மேலும் உற்சாகத்தை தரும் என்பது உறுதி. பொதுவாக நமது நிலையம் பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை பார்த்து வழங்கி வருகிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இதுவும் ஒன்று. நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் கடிதங்களை அன்போடும் அக்கறையோடும் வாசித்தோருக்கும் நன்றி என்று எழுதியிருக்கின்றார்.
0: அதே நேயர் சென்ற மாதம் 19 காலை 7:02 நமது நிலையம் தயாரித்தளித்த செய்தி பிரிவு நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு குறித்தான பல்வேறு பயனுள்ள தகவல்களை மயிலம் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் அளித்தார். இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார். அமைத்த பிபின் எஸ் நாத் அவர்களுக்கும் அமைப்பில் உதவிய இளஞ்செழியன் அவர்களுக்கும் பாராட்டுகள். மேலும் தொடர்ந்து அன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் அரவிந்தன் அவர்கள் அளித்த பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் குறித்தான தகவல்கள் சிந்திக்கத்தக்கவை. வீட்டில் உள்ள ஆண்களும் இது போன்ற தகவல்களை கேட்க வேண்டும். அப்போதுதான் தாய், சகோதரி, மனைவி, மகள் போன்றோருடன் பக்குவமாக பழகும் பழக்கம் வரும். நல்ல தகவல்கள், நன்று என்று கூறியிருக்கிறார். மேலும் அன்று 8:45 நமது நிலையம் தயாரித்தளித்த வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களுடன் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் வானொலியின் பல சேவைகளை படம் பிடித்து காட்டிவிட்டன. வானொலிக்கு நிகர் வானொலியே என நேயர் புகழ்ந்தது உண்மையே. வாழ்க வானொலி, வளர்க அதன் சேவை என்று 3 நிகழ்ச்சியை பற்றியும் ஒரே கடிதமாக எழுதி அனுப்பியுள்ளார்.
1: நீங்க படிச்ச கடிதம் தெல்லாரணா பானு அவர்கள் எழுதியது இல்லைங்களா?
0: 19 அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சி பற்றி இன்னும் ஏதாவது கடிதங்கள்லாம் இருக்கா?
1: இருக்கு. பாகூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் எம் ஜோதிமுனிநாதன் அவர்கள் எழுதியது. புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த 19 அன்று ஒளிபரப்பான கனவில் நிஜங்கள் நாடகம். ஆமாங்க, திருமண வயதில் இருக்கும் பெண் பிள்ளையும் ஆண்மகனும் மனதில் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானமாக முடிவெடுத்தார்கள் பிரியாவும் சுப்பையாவும். ஆனால் இருவர் வாழ்க்கையில் விதி விளையாடிவிட்டது. இரு நண்பர்கள் ராமுவும் மாரியும் பேசியதும் பிரியாவின் பாட்டி அம்மா அழுகுரல் புலம்பல் மனதை வருடியது. ராமுவின் தங்கை பிரியா இறப்பிற்கு சுப்பையா காரணம் என்று சகோதரர் ராமு சீற்றம் கொண்டதும் சுப்பையாவிற்கு மனநல பாதிப்பு அடைந்ததும் பங்களாவில் பிரியா போனதால் வெளியில் வர முடியாத அளவிற்கு அங்கு இருந்தவர்கள் சுப்பையாவை விரட்டிவிட்டதும் எல்லா கதையும் முடிவில் விளக்கமானது. முடிவில் சுப்பையாவிற்கு பாட்டியம்மா மருத்துவம் செய்தது, விஷம் என்று நினைத்து சுப்பையா கதறி அழுததும் ஒரு கிராமத்தில் நடந்தது போல் இருந்தது. எழுதிய ஆசிரியர் மிகவும் அற்புதமாக எழுதியுள்ளார். இதில் நடித்த கலைஞர் பெருமக்கள் தன் கதாபாத்திரம் உணர்ந்து நடித்துள்ளனர். எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் நடித்த கலைஞர் பெரு

0: பெருமக்களுக்கும் அமைத்த நிலையத்தார் அவர்களுக்கும் படைத்த திருநெல்வேலி வானொலிக்கும் ஒளிபரப்பு செய்த நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கின்றார். அதேபோன்று 19 அன்று ஒளிபரப்பான கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் தன் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கோவிந்தராஜ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்கள் பயனுள்ளதாக அமைந்தது. திரைப்பட பாடலும் மிகவும் அற்புதம். நேர்முகம் கண்டார் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். ஒவ்வொரு வாரமும் கிராமிய தென்றல் நிகழ்ச்சியும் கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியும் மிகவும் சிந்தனைக்கு உகந்தவை. கருத்துக்களை பதிவு செய்த அவர்களுக்கும் நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கின்றார். இதுவரைக்கும் நிறைய நேயர்கள் அழகாக தெளிவாக கடிதம் எழுதியிருந்தாங்க. படிப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது.
1: ஒரு சில நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக எழுத்து தெளிவாக எழுதியிருக்காங்க, அதுக்கும் ஒரு பாராட்டுதலை நம்ம தெரிவிச்சுக்கணும்.
0: நேயர்களே, நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போவிலும் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. கேட்டுட்டு விமர்சனங்களை
1: ஒரு அஞ்சல் அட்டையில் நிலைய இயக்குனர் துலாக்கோல் பகுதி ஆகாஷ்வாணி புதுச்சேரி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவருக்கு எழுதி அனுப்புங்க. அத்தோடு இல்லாமல்
0: aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
1: ஸ்ரீனிவாச முருகன்,
0: SJST. வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
8: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
9: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
10: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
11: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் நீ வாடனே கான. இயற்றியவர் தியாகராஜர் அவர்கள். ராகம் சாரங்கா, தாளம் கண்டச்சாபு. கற்றுதருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் ஜி ஷியாமலா.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன கீர்த்தனை கத்துருக்கீங்க?
1: நீ வாடனே கான.
2: நீ வாடனே கான. போன வகுப்புல அந்த சரணம் சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ மீண்டும் ஒரு முறை பல்லவி அனுபல்லவி சரணம் எல்லாத்தையும் ஒரு முறை பார்க்கலாம். இது என்ன ராகம், என்ன தாளம் இந்த கீர்த்தனை?
1: சாரங்கா ராகம், கண்ட சாப்பு தாளம்.
2: தியாகராஜர் கீர்த்தனை. சாரங்கா ராகம் எதுல ஜன்யம்?
1: 65வது மேலகர்த்தா
2: ஜன்யம். அதோட ஸ்வரஸ்தானங்கள்
1: சஜ்ஜமம், சதுஸ்ருதி சபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்தியமம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வத்தம், காக்கலி நிஷாதம்.
2: அன்னியஸ்வரம் எடுத்துக்கிறதுனால இதை வந்து பாஷாங்க ராகம்னு சொல்றோம். அன்னியஸ்வரம் வந்து இதுல சுத்த மத்தியமம் வந்து அன்னியஸ்வரம். அது எங்க வருது? மேல போகும்போது அது வந்து பிரதிமத்தியமம் பாமா பத நிசா பாமா அங்க வரைக்கும் பிரதிமத்தியமம் தான் வருது. ரிகமரீசா அந்த கீழே ரிகமரீசா வரும்போது மட்டும் சுத்தமத்தியமம் வருது. ஒரு ஜனரஞ்சகமான ராகம் சாரங்கா. ஆனால் விரிவான ஆலாபனைக்கு இடம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக தான் பாட முடியும். ஒரு கல்யாணி வந்து எந்த அளவுக்கு விஸ்தாரமாக நிம்மதியாக பாட முடியுமோ அந்த அளவுக்கு சாரங்கா பாட முடியாது. ஏன்னா அதில் மற்ற அதர் ராகங்களோட ஷேட்ஸ் அதிகம் வந்துடும். அதனால அது பாடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ரஞ்சகமான ராகம் அது.

0: இதோட இந்த கீர்த்தனை நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது தியாகராஜர் அவர்கள் இயற்றிய நீ வாடனே கான என தொடங்கிய பாடல். ராகம் சாரங்கா, தாளம் கண்டச்சாபு. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் ஜி ஷியாமலா.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30.

0: உங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: பன்னிசை மாலை இன்றைய நிகழ்ச்சியில் சாமி தண்டமணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஓசை ஒளியெல்லாம் என தொடங்கும் அப்பர் திருத்தாண்டகம்.

0: பன்னிசை மாலை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினம்தோறும் காலை 6:15
3: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி

0: ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன.

0: சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங்நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 2 ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. நேயர்கள் கேட்கவிருப்பது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: சென்ற ஓராண்டு காலமாகத்தான் ஞானமாங் வருவதாக சொன்னார்கள். அவளை பார்க்கையில் தன் உணர்வுகள் எல்லாம் குவிந்து ஒருமுகமாவதாக மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. பளிங்கு கண்ணாடியை நினைப்பூட்டும் பொன்முகம், ஆழ்ந்த தடாகம் போன்ற கண்கள், அவளுடைய வயசின் முதிர்ச்சியை நரைத்து போன பசையற்ற கூந்தல்தான் வெளியிடுகிறது. சதைப்பற்றி இல்லாத உயர்ந்த உடல்வாகு. ஏதேனும் படிக்கும்போது மட்டும் அவள் கைப்பையை திறந்து கண்ணாடி எடுத்து அணிவதனால் அவளுக்கு 40 வயசு இருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. செவிகளில், கைகளில், கழுத்தில் கடிகாரம் தவிர ஒரு அணி கிடையாது. மெல்லிய கோடுகளிட்டோ வெறுமையாகவோ கடுகு மஞ்சள் அல்லது பாலேடு நிறங்களில் சேலை உடுக்கிறாள். வெள்ளை சேலையும் விலக்கில்லை. நெற்றியில் பளிச்சென்ற குங்குமம். அவள் கைம்பெண் அல்ல என்று காட்டி கொடுத்துவிட்டு மெல்லச் சிரிக்கிறது. மைத்ரேயிக்கு சனிக்கிழமைகளில் அநேகமாக பள்ளியில் தனி வகுப்பு இருக்கும். பள்ளி இறுதி ஆண்டானதால் சனிக்கிழமையை ரோசலினையும் மீனாட்சியையும் போல் அவளால் விடுமுறையாக அனுபவிப்பதற்கு இல்லை. அன்று பள்ளி பஸ்ஸும் வராது. எனவே அவள் நகர பஸ்ஸை பிடித்து ஓரிடத்தில் இறங்கிய பின்பு சிறிது தொலைவு நடக்க வேண்டும். அதற்கு சில்லரை ராசமா குடிக்கிறாள். எதை எப்படியானாலும் அவள் ஞானாமாவின் வகுப்புக்கு வந்துவிட துடித்து கொண்டிருக்கிறாள். பிரார்த்தனை கூடத்தை அவளே பெருக்கி ஓரத்தில் சிறு மேசையும் நாற்காலியும் அவளே போடுகிறாள். குடுவையில் நல்ல மலர்களை பறித்து வைக்கிறாள். நல்ல மேசை விரிப்பை விரித்து வைக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட பொருள் எல்லைக்குள் ஞானம்மாளின் பேச்சுக்களை வரம்பு கட்டுவதற்கு இல்லை. மனித வாழ்க்கையின் இன்றியமையாத தேவைகளில் உடலை சார்ந்தவைகளாக உணவு, உறையுள், குடிநீர், காற்று, உடை என்று கொண்டால், உள்ளத்தை சார்ந்து செம்மையான வாழ்வுக்கு தேவையாக இருப்பது நல்லொழுக்கமே. இந்த நல்லொழுக்க பயிற்சிக்கு வேண்டிய நெறிகளை பற்றியே அவள் அழகாக பேசுகிறாள். அன்பு, அஹிம்சை, உண்மை, எளிமை, அஞ்சாமை, உடல் உழைப்பின் பெருமை, அழுக்காராமை, கடமை உணர்ந்து, சுயநல மறுத்தல் என்றெல்லாம் தொடர்ந்து கூறலாம். இந்த வகுப்புக்கு இல்லத்து பெண்கள் அனைவரும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது விதி. சில சமயங்களில் அனுசூயாவும் சமையல்கார முத்தம்மாவும் கூட வருகிறார்கள். மைத்ரேயிக்கு தெரிந்த ஒரு சனிக்கிழமை செயற்குழுவினர் கூடும் நாளாக இருந்தது. உறுப்பினர் கூடும் இடம் பிரார்த்தனை கூடம் அல்ல. மாடியில் அதற்கென்று தனியாக ஒரு கூடம் இருக்கிறது. விதம் விதமான கொண்டைகளும் பட்டுச்சேலைகளும் பறவை ஒலிகளைப் போன்ற ஆங்கில சொற்களுமாக உறுப்பினர்கள் வந்து மாடியேறி போவார்கள். அந்த சனிக்கிழமையன்று அவர்களில் சிலர் கூட்டம் முடிந்த பின்பு ஞானம்மாளின் வகுப்பில் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து அமர்ந்ததும் அத்தனை பெண்களின் கண்களும் அவர்கள் மீதே பதிந்தன. ஏனெனில் கொண்டை மாதிரிகள், சேலைகளின் கவர்ச்சி, ஒப்பனை அழகுகள் எல்லாம் வெள்ளைப்புடவைகளையும் அன்றாடம் சிறிது தேங்காய் எண்ணெயும் ஒரு மரச்சீப்பையும் தவிர வேறு எதற்கும் ஆசைப்பட இயலாத அந்த ஏழை பெண்களின் மனங்களை சுண்டி இழுக்கக்கூடியவைகளாக இருந்தன. அத்துடன் அவர்கள் தங்களுக்குள் இடையே கசமுசவென்று பேசவும் சிணுங்கி சிரிக்கவும் தொடங்கியவுடன் ஞானம் சரையல் என்று வகுப்பை முடித்துவிட்டு போய்விட்டாள். அதற்கு பின்பு அவள் இடையில் எவரும் வந்து போகக்கூடாது, வகுப்புகள் இல்லத்து பெண்களுக்கு மட்டுமே என்று ஓர் அறிவிப்பை வாயிலில் எழுதி வைத்தாள். இந்த அறிவிப்பு செயற்குழுவினருக்கு எட்டி அவர்கள் அடுத்த கூட்டத்தில் ஞானம்மாளின் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்ததாகவும், ராஜாவும் லோகாவும் அதற்கு உடன்படவில்லை என்றும் இல்லத்து பெண்கள் பேசிக்கொண்டார்கள். லோகா ஞானம்மாளிடம் பெருமதிப்பு வைத்திருக்கிறாள். அவள் சில சனிக்கிழமைகளில் மாலை 6 மணி அளவில் அலுவலகத்துக்கு

0: வந்து போவதுண்டு. மைத்ரேயியிடம் ஞானம்மா இன்று என்ன பேசினார் என்று விசாரிக்கிறாள். அவளுக்கு பாலோ பழச்சாரோ கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாள். ஒரு நாள் மண்டபப்படியில் லோகா அவளை சந்திக்கிறாள். இந்த பெண்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் எங்களை காட்டிலும் என்று புன்னகை செய்கிறாள். நீங்கள் செயல் புரிபவர், நான் வெறும் ப்ளூ பிரிண்ட் என்று நகைக்கிறாள் ஞானம். ஒவ்வொருத்தியின் மனமும் கல்லில் அரைப்பட்டு கிழிந்த துணியைப் போல் இருக்குமென்று எனக்கு தெரியும். அதை முண்டும் முரடுமாகவேனும் ஒட்டு போட முடியுமோவென்று ஏதேதோ உளறிவிட்டு போகிறேன். நீங்கள் விரும்பி ஆசைப்பட்டு இங்கே வந்து உட்கார்வதை நான் மறுப்பேனா? இல்லை, நீங்கள் கோடு கிழித்தது ரொம்ப சரி. ஞானாம்மா, நாங்கள் எல்லோரும் வேறு உலகில் புரளுபவர்கள். பேச்சு திறனும் அறிவு திறனும் எதற்கெல்லாமோ பலியாகி கொண்டிருப்பதை தவிர்க்க முடியாமல் உடன் செல்பவர்கள். இந்த உங்கள் உலகம் தூய்மையாகவே இருக்கட்டும். எங்கள் பிரச்சனைகளையும் கல்மிஷங்களையும் சுமந்து கொண்டு இங்கே வந்து பொழுதுபோக்கும் நோக்கத்துடன் உட்காருவதை நீங்கள் அனுமதிக்காதது ரொம்ப சரி. ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த உள்ளம் கரைந்த வார்த்தைகளை கேட்டு மைத்ரேயி மெய் சிலிர்க்க நின்றாள். ஞானம் வந்து போகும் வரையிலும் மைத்ரேயியை ஒரு பரபரப்பு ஆட்கொள்கிறது. சென்ற பிறகோ அன்றைய வகுப்பில் அவள் பேசிய கருத்துக்களே சிந்தையை கிளர்த்துகின்றன. அநேகமாக அவள் பேசி முடித்த பின்னரோ இடையிலோ மைத்ரேயி ஏதேனும் ஐயப்பாட்டுக்கு விளக்கம் கேட்கும் வகையில் எழுந்து நிற்கிறாள். அது உண்மையான சந்தேகமே இல்லை. அவளுடன் பேச வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவளை அணுக வேண்டும். அவளை பற்றி அறியும் முன் தன் வரலாற்றையும் குறைகளையும் அவளிடம் கொட்டிவிட வேண்டும் என்ற உந்துதலில் விளையும் செயலே அது. ஒரு சனிக்கிழமை அவளுக்கு பகல் 11 மணிக்குத்தான் கணக்கு ஆசிரியை பள்ளியில் வகுப்பு வைத்திருக்கிறாள். வகுப்பு முடிய 3 மணி ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு வெகு நேரம் பஸ் கிடைக்காமல் காத்திருந்த மைத்ரேயி ஞானம்மாளின் 1 மணி நேரத்தை தவறவிடக்கூடாது என்ற பரபரப்புடன் நடந்தே வருகிறாள். மணி 3:30. பகல் உணவு கொள்ளவில்லை என்ற நினைவில்லை. நேராக அவள் புத்தகங்களுடன் பிரார்த்தனை மண்டபத்துக்கு வருகிறாள். ஞானம் பேச்சை தொடங்கியிருக்கவில்லை. மற்ற பெண்களுடன் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்கிறாள். எல்லோரும் ஒருமித்து சிரிக்கும் ஒலி படியேறும் போதே புலனாகிறது. விரைந்து படியேறி அவள் கடைசி வரிசையில் அமரும்போது எல்லாருடைய கவனமும் அவள் மீது படுகிறது. இங்கே வாமா மைத்ரேயி. மணிக்கணும் மேடம், நேரமாயிட்டது என்று தலை குனிந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஞானம் புன்னகை செய்கிறாள். நேரமானதுக்கு நான் எப்படி மன்னிப்பது? சாப்பிட்டாயா? மைத்ரேயிக்கு சட்டென்று மறுமொழி கூறத் தெரியவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. தொடக்கமாக 24 என்ற படத்திற்காக அர்ஜித் சிங் சின்மயி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 1:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். அடுத்து வெப்பம் படத்திற்காக சுசான் டிமெல்லோ பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 1:22. திரைசியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் ஸ்டார் படப்பாடல்.

நேரம் 1:34. திரையிசையில் அடுத்து ரஞ்சித் சுஜாதா பாடியிருக்கும் எதிரி படப்பாடல்.

நேரம் 1:42. திரைசையில் அடுத்து பெங்களூர் நாட்கள் படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சச்சின் வாரியர்ஸ் திவ்யா பாடியிருக்கும் பாடல்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரையிசையில் அடுத்து பிச்சைக்காரன் படத்திற்காக சுப்ரியா ஜோஷி பாடியிருக்கும் பாடல்

நேரம் 1:52. திரையிசையில் அடுத்து என்னமோ ஏதோ படத்திற்காக இமான் மரியா ஜோ வின்சென்ட் பாடியிருக்கும் பாடல்.

0: வாராய்.
1: திரையிசை கேட்டீர்கள் நேர்களை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.

நேரம் 2:22. 30 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து சபதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 2:30 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து குளமா குணமா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்

0: Je voudrais bien changer et coiffure.
1: Mais changer de coiffure.
0: Changer de coiffure. Mais je ne sais pas trop. Vous voulez les cheveux courts? Comment prononcer ça, monsieur?
1: Pif.
0: Pif. Je ne suis pas sûre. Vous croyez que ça m'irait? Ah oui, moi, je trouve que ça vous rajeunirait. Regardez, on pourrait faire un dégradé ici et une toute petite frange devant. Vrai? Vraiment, j'hésite un peu. Ce ne serait pas trop court, mais non, je vous assure, vous allez voir, ça va être très joli. Oh là là, qu'est-ce que c'est court? Vous allez couper tout ça. Mais oui, mais ça vous va très bien. Oui, je me trouve affreuse. C'est parce que vous n'êtes pas habituée. Je ne suis pas convaincue. Je me demande ce que dira mon mari.
1: Oh, merci, merci d'avoir lu. Donc, quelle est la situation? இந்த பாடத்துடைய சூழ்நிலை என்ன? பாடத்துடைய தலைப்பு என்ன?
0: Chez le coiffeur.
1: Chez le coiffeur. நீங்க இப்ப படித்த இந்த உரையாடல் எல்லாமே எங்க நடைபெறுகிறது? Chez le coiffeur. அப்படி என்றால் என்ன?
0: Hairdresser.
1: அதாவது முடி திருத்தகம் இல்லீங்களா? அதாவது ஹேர்ட்ரெஸர் அப்படி சொல்லலாம், இல்ல பார்பர் ஷாப் என்று கூட சொல்லுவோம். முடி திருத்தகம் என்ற ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய இந்த உரையாடல். Bon, d'accord. Donc, qu'est-ce que vous avez compris après avoir lu dans la première conversation? இந்த முதல் உரையாடலில் என்ன புரிந்து கொண்டீர்கள்? Bonjour, monsieur, j'ai rendez-vous pour une coupe. Rendez-vous, அப்படி என்றால் என்ன?
0: Rendez-vous-னா ஒரு commitment.
1: அதாவது rendez-vous. பிரெஞ்சு மொழியில் rendez-vous என்பது முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது அதோடைய சாராம்சம் என்னவென்றால், நாம் யாரையாவது சந்திக்க போகும்போது அதற்கு முன்பாகவே ஒரு அப்பாயின்மெண்ட்டு, முன்னதாகவே அவர்களை சந்திக்கக்கூடிய நேரம் அனைத்துமே அவ்வாறு ராந்தேவு அப்படி என்று அதனுடைய அர்த்தம் வரும். அதை சந்தித்தல், சந்தித்தல் தான் அப்பாயின்மெண்ட்டு. அது எதற்காக கேட்டால் கூப்பு அப்படி என்றால்
0: என்ன?
1: முடி திருத்தகத்துக்கு அங்கு செல்வதற்கு முன்பாகவே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்கிறார்கள். அவ்வாறு ராந்தேவு அப்படி என்று சொல்வார்கள். போ தக்கோர் அப்ரீசா கி
0: கி வூ குவாஃப்.
1: அந்த உரையாடலில் போன்ஜூர் மிஸ்ஸே ஜே ராந்தேவு அவைக் உன் பூர்வின் கூப்பு அப்படின்னு சொல்லின பிறகு கி வூ குவாஃபு மதாம். அப்போ இந்த இடத்துல குவாஃபு என்றால் என்ன? கி என்றால் என்ன?
0: கீனா யாரு பண்ண போறாங்க?
1: உங்களுக்கு யார் முடித்திருத்த? குவாஃபே வினைச்சொல் இல்லை வெர்பு வந்து குவாஃபே. அப்போ இது உங்களுக்கு முடி திருத்துபவர் யார், அதாவது யார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கு பதில்
0: je ne sais plus le nom de la coiffeuse. சோ உங்களுக்கு அவங்களோட நேம் வந்து அவ்வளோ தெரியல சொல்றாங்க. அதுக்கடுத்து
1: je couvre
0: அப்படினு சொல்றாங்க.
1: அதாவது பேர் அவங்க சரியா நினைவுக்கு வரல. je ne sais plus, ne plus. உங்களுக்கு தெரியும் அல ஃபார்ம் நெகாசியம் எதிர்மறையான வாக்கியத்தை பொதுவாக நம்ம என்ன பயன்படுத்துவோம்? நேப்பா என்று பயன்படுத்துவோம். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா நேப்ளு, அதாவது அந்த எதிர்மறையினுடைய அளவு மிக அதிக அளவில் சொல்லும்போது எனக்கு தெரியவே தெரியாது. யார் எனக்கு முடி திருத்த போறாங்கன்றது நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், ஆனால் பேர் எனக்கு நினைவில் இல்லை, தெரியல. நான் நினைக்கிறேன்
0: Très bien.
1: Donc, qu'est-ce qu'elle a dit? என்ன சொன்னாங்க அவங்க? எனக்கு பேர் தெரியல, இருந்தாலும் நான் நினைக்கிறேன். என்னன்னா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களோட பேர் பேயா. அப்புறம் வுவுலே தீர் லேயா, வுவுலே தீர் லேயா அப்படி என்றால் என்ன? வுவுலே, வுவுலே என்றால்
0: என்ன?
1: லேம்பினிட்டிவ் வுலுவார். வுவுலே, ஃபார் எக்ஸாம்பிள், வுவுலே தி கஃபே

0: ஊலே வெனிராவிக் முவா இப்படி பல தரப்பட்ட வாக்கியங்களை நாம் அமைக்கலாம். இங்க ஊலே தீர், தீர் என்றால்
1: என்ன,
0: அதாவது தீர் என்றால் அது என்ன பொருள்,
1: டு டெல், மிஸ்
0: டு டெல் ஆர் டு சே ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சொல்லுதல்.
1: அப்படி
0: சொல்லக்கூடாது. இது ஒரு எக்ஸெப்ஷன் தான். கெல்கு ஃபுவா கெல்கு வெர்பு ஒன்று இல்லையாப்பத டெர்மினேஷன் எ கிரெக். ஓகே, டோங்க வூலே தீர் லேயா அப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு என்ன பதில்,
1: வாலா ஆ சிசா.
0: சிசா பிரெஞ்சு மொழியில் ரொம்ப சரளமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான். இது நடைமுறை வார்த்தையில் பேசப்படுகிற ஒரு சொல்லு தான் இது. சிசா அப்படி என்றால் என்ன, அடி என்று சொல்வார்களே. யூ ஆர் ரைட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நீ சொல்வது சரிதான். பல தரப்பட்ட வாக்கியங்களாக இருக்கிறது. அதில் சேசா என்பது உரையாடல், கான்வர்சேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, பேசும் அந்த தகவல் பரிமாற்றத்தில் சிசா என்பது மிக எளிமையான ஒரு வார்த்தை தான். அதுதான் அவர்கள் பயன்படுத்த, வாலா சிசா என்று கூறிய பிறகு அடுத்த ஒரு சூழ்நிலைக்கு போக போகிறோம். அடுத்தது இரண்டாவது சூழ்நிலை என்னவென்றால், அலோர் மதாம் கெஸ்கோ வூஃபே. அப்படி என்றால் என்ன,
1: கெஸ்கோ வூஃபேனா என்ன பண்ண போறோம்,
0: நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். அதாவது கெஸ்க் ஓ வூஃபே வெர்ப், ஃபேர் வெர்ப், ஃபேர் ஊவுறப்பலி ஃபேர் எஃப் ஆ இ ஆர் எ. அப்படி என்றால் என்ன, ஃபேர் என்றால் என்ன,
1: ஃபேர் டு டு மிஸ்டர்.
0: அதுக்கு டு டு டு மேக் பல தரப்பட்ட அர்த்தம் உண்டதுக்கு, இடத்திற்கு ஏற்றாற் போல புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய வினைச்சொலுடைய கான்ஜுகேஷன் உங்களுக்கு
1: தெரியுங்களா?
0: இதே சிறிய பிழை தான் செய்தீர்கள், என்று சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக எப்படி இதற்கு முன்பாக ஒரு வினைச்சொல் பார்த்தோம் தீர், அதே போலதான் இதுவும். சில பிரெஞ்சு மொழியில பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிகேஷன் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தில் அதனுடைய செயல்பாட்டில் அந்த இசட் என்று பொதுவாக அனைத்து வினைச்சொற்களும் முடிப்போம். சில வினைச்சொற்களுக்கு அது ஒரு விதிவிலக்காக அமைந்துவிடும். உதாரணமாக இப்ப நீங்க சொன்ன ஃபேர் வெர்பு, தீர் வெர்பு, இப்படிப்பட்ட வினைச்சொல்களுக்கு
1: அவர்கள்
0: கேட்ட கேள்விக்கு முடித்திருத்த அந்த மதாம் அவங்க என்ன கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எப்படி செய்யணும் என்னன்னு கேட்கும்போது அதுக்கு இந்த மதாம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பதில் கூறியிருக்காங்க. பிரெஞ்சு மொழியில் ஜெ வுத்ரே என்பது மிக ஒரு பணிவாக ஒரு மரியாதையாக பேசக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான். உதாரணமாக ஜெ வ அடி என்றால் எனக்கு வேணும், அது ஒரு தேவை, நெசசிட்டி என்று சொல்வார்கள். ஜெ வுத்ரே என்பது நான் விரும்புகிறேன். ஜெ வுத்ரே எப்படி விரும்புகிறேன், ஜெ வுத்ரே பியன் ஷாங்ஜே த குவாஃபியூர், ஷாங்ஜே த குவாஃபியூர் மே ஜெனு செப்பா த்ரோ. இதோடைய பொருள் என்ன, இந்த வாக்கியத்துடைய பொருள்,
1: அவங்க வந்து அவங்களோட ஹேர் கட்டை வந்து மாத்துறதுக்கு விரும்புகிறாங்க மிஸ்.
0: ஆனால் மே
1: ஆனா உங்களுக்கு அவ்வளோ தெரியல,
0: அதை எப்படி சரி செய்வது, என்னுடைய இந்த சிகை அலங்காரத்தை சரியான முறையில் செய்யணும்னு எனக்கு விருப்பம், ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு இவங்க ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு அந்த திருத்தவக்கூடிய அவர் என்ன சொல்றார், உபுலே லே செவகூர். அப்படி என்றால் உபுலே லே செவகூர்
1: ஷார்ட்டா வேணும்,
0: எப்படி திருத்து, அதாவது என்ன பொதுவாக நம்ம முடித்திருத்தத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும், இருந்தாலும் நம்ம முடித்திருத்துபவர் கேட்பார் உங்களுக்கு எப்படி செய்யணும். அதே ஒரு சூழ்நிலை தான் இங்கேயும் நடக்குது. நான் எப்படி முடித்திருத்தணும்னு எனக்கும் தெரியல, ஆனால் எனக்கு அழகாக இருக்கணும், என்னோடய சிகையெல்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் விருப்பத்தையும் சொல்கிறாங்க. அதற்கு அந்த முடித்திருத்தகர் என்ன செய்கிறாரு, நான் வேணால் உங்களுக்கு முடிய சிறிது அளவில் குறைச்சி கொள்ளலாமா அப்படி கேட்கும்போது அதுக்காவது மத

0: என்ன பதில் சொல்றாங்க?
1: எனக்கு
0: நிச்சயமா தெரியல. பிஃப்ன்றது ஒரு எக்ஸ்பிரஸியம், எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு நல்லா இருக்கணும், சிகை அலங்காரம் அழகாக இருக்கணும். என்னை பார்க்கும்போது எல்லாரும் எங்கே முடி வெட்டினீங்க, எங்கே திருத்தகம் பண்ணீங்க, எதெல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கணும், அப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தைகளை சொல்ல ஜென செபஸ்யூர் வு க்ரூயே க சாமிரே. வு க்ரூயே, க்ரூயே என்பது
1: டு பிலீவ்,
0: நம்புதல் இல்லைங்களா. இதுவும் வினைச்சொல், முக்கியமான வினைச்சொல் தான் பிரெஞ்சு மொழியில். என்ன வினை? இன்ஃபினிட்டிவ் கேல் ஆம்ஃபினிட்டிவ்
1: verbe croire,
0: croire ou pouvez conjuguer le verbe croire ver?
1: Je crois,
0: oui,
1: tu crois, vous croyons,
0: il croit,
1: elle croit,
0: nous
1: croyons, vous croyez,
0: il croit,
1: elle croit.
0: Très bien. Donc vous croyez que எப்படி நீங்க திருத்தணும்ன்றது நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொன்னவனே அதுக்கு என்ன பதில்? இப்படி எல்லாம் வரும். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு அழகா இருக்கணும், என்ன பார்த்தா எப்படி இருக்கணும், இளமையான வயதா தெரியணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்க என்னுடைய முடிய திருத்தகம் பண்ணணும். ரகார்தே உன் புரே ஃபேர் தேகிராதே இசி, பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்கு என்னுடைய சிகை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர்களுடைய உரையாடலை தொடர்ந்து கொண்டு போகிறார்கள். ஓகே, சுபோம் செல்லர் த ஃபினீர் நோத்ர கூர் சே அசே புருஷுதி மத்மசெல்.
1: மெர்சி மிஸ்யூ,
0: மெர்சி, ஓவா,
1: ஓ ரெவ்வா.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
3: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:30. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசியில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், மதுரை மாவட்டம் தானியமங்கலம், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 3 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி

0: அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேக்கடி, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மதுரை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் காரியாப்பட்டி, வீரகனூர் அணை, ஆண்டிப்பட்டி, வரட்டுப்பள்ளம், சின்னக்கல்லாறு, ஊத்து, பொன்னமராவதி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது கடந்த 24 மணி நேரத்தில். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. வேலூர் மாவட்டத்தில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை ஈரோடு கரூர் சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் அதிக அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு ராஜஸ்தானிலிருந்து குமரி கடற்பரப்பு வரை, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், விதர்பா, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதி வழியாக கடற்புறத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை தெற்கு ஒடிஷாவை தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டை கடந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். இறுக்கத்துடன் கூடிய சூழல் நிலவக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லி நிகம். सर्वोच्च न्यायालय ने पश्चिम बंगाल विधानसभा चुनाव की मतगणना के लिए केंद्रीय कर्मचारियों की नियुक्ति के खिलाफ तृणमूल कांग्रेस की याचिका में दखल देने से इनकार कर दिया। न्यायमूर्ति पी एस नरसिम्हा और जॉयमालिया बागची की विशेष पीठ ने कहा कि निर्वाचन आयोग को मतगणना के लिए कर्मियों को नियुक्त करने का पूरा अधिकार है। हमारे संवाददाता ने बताया कि विशेष पीठ ने कहा है कि केंद्रीय कर्मचारियों को शामिल करने के निर्देश वाले 13 अप्रैल के परिपत्र को गलत नहीं कहा जा सकता।
2: निर्वाचन आयोग ने न्यायालय को बताया कि परिपत्र में केंद्र और राज्य सरकार के कर्मचारियों के मिश्रण का स्पष्ट प्रावधान है। आयोग ने कहा कि तृणमूल कांग्रेस की किसी भी प्रकार की गड़बड़ी की आशंका निराधार है। पीठ ने कहा कि आयोग केंद्रीय कर्मचारियों सहित एक ही समूह से मतगणना कर्मियों का चयन कर सकता है और उसके परिपत्र में कोई त्रुटि नहीं है। इससे पहले कलकत्ता उच्च न्यायालय ने तृणमूल कांग्रेस की याचिका खारिज करते हुए कहा था कि निर्वाचन आयोग का राज्य कर्मचारियों के बजाय केंद्रीय कर्मियों और सार्वजनिक क्षेत्र के उपक्रमों के कर्मचारियों को मतगणना पर्यवेक्षक

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 3:15. திரைசியில் அடுத்து ஹரிச்சரண், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் ஐ பட பாடல்.

0: சங்கீத சாரல்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ சேதுராமன் குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கோரினவர ராகம் ராமப்ரியா, தாளம் ரூபகம் பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய கீர்த்தனை.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை

0: அருகி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:25. நேர்கள் கேட்கவிருப்பது திரையிசை. முதலாவதாக மான் கராத்தே படத்திற்காக அனிருத் ஸ்ருதிஹாசன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 4:26. திரைசியில் அடுத்து சங்கர் மகாதேவன் பத்மலதா பாடியிருக்கும் இன்று நேற்று நாளை படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் சரியாக 4:59 ஆகிறது. நேர்கள் கேட்கவிருப்பது இளைய பாரதம். நேயர்கள் கேட்கவிருப்பது இளைய பாரதம். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியின் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டுகால கம்பீரமான தடையற்ற ஒலிபரப்பு பயணத்தை நிறைவு செய்த இந்த 91வது ஆண்டின் அடியெடுத்து வைக்கிற நமது ஆகாஷ்வாணி அலைவரிசையின் இன்னைக்கு நம்ம ஷோ ஃபுல்லாக ஆகாஷ்வாணியோட இந்த அயராத பயணத்தை பற்றி தான் பேச இருக்கோம். உங்களோட முதல் பாடலாக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளைய பாரதம் வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலி 90 ஆண்டுகள். இது வெறும் சாதாரண கால அளவு அல்ல, இது பல தலைமுறைகளின் குரல், சுதந்திர இந்தியாவின் குரல். தேசத்தின் நதியாய் ஓடி மக்களின் இதயங்களை இணைந்து மகத்தான ஊடகமாய் திகழ்ந்து வருகின்றது ஆகாஷ்வாணி. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளைய பாரதம். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை பற்றி பேசி அதனுடைய பயணங்கள் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி தொடங்கியது இந்த மந்திரம்? 1920களில் சோதனை முயற்சியாக தொடங்கிய வானொலி சேவை ஜூலை 1927 இந்தியா பிராட்காஸ்டிங் கம்பெனி என்ற தனியார் நிறுவனமாக முறைப்படி பிறந்தது. ஆனால் 1930 அது மூடப்பட்டது. மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு அதை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து April 1, 1930 இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று மாறியது. இறுதியாக June 8, 1936 லைனல் ஃப்ளெட்லின் மூலம் கட்டுப்பாட்டாளராக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளைய பாரதம் வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலி பற்றிய செய்திகள். இறுதியாக ஜூன் 8 தேதி 1936 லைனல் ஃபிளட்லின் முதல் கட்டுப்பாட்டாளராக பொருத்தப்பட்ட போது அது ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் பெற்றது. இதில் 1936

ஆல் இண்டியா ரேடியோ தொடங்கப்பட்ட போது டெல்லி, கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், லக்னோ, திருச்சிராப்பள்ளி என மிக சில நிலையங்கள் மட்டுமே இருந்தன. சுதந்திரம் கிடைத்த போது நம்மிடம் வெறும் 6 நிலையங்கள் மட்டுமே இருந்தன. ஆகாஷ்வாணி என பெயர் மாற்றம் 1956 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி என அலுவலக ரீதியாக பெயர் மாற்றப்பட்டது. மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் குறுகிய ஆலோசனை தொடர்பாக விழாவிற்கான எழுதிய கவிதையில் மோது வானிலிருந்து வரும் குரல் என்று பொருள்படும் வகையில் இந்த சொல்லை பயன்படுத்தினர். ஆகாஷ்வாணி தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி தொடர்பாக அடுத்து பாடுவது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம். ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒற்றிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலி பற்றிய செய்திகள். ஆகாஷ்வாணி என பெயர் மாற்றம். 1956 ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணி என அலுவலக ரீதியாக பெயர் மாற்றப்பட்டது. மகாகவி ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்ட வானிலிருந்து வரும் குரல் என்ற பொருள்படி ஆகாஷ்வாணி என பயன்படுத்தினர். தற்போதைய வளர்ச்சி. 90 ஆண்டுகளில் 6 நிலையங்களில் தொடங்கிய பயணம் இன்று உலகமெங்கும் மிகப்பெரிய வானொலி நெட்வொர்க்குகளில் ஒன்றாக வளர்ந்து நிற்கின்றது. 400 மேற்பட்ட நிலையங்கள் இந்தியா முழுவதும் பரவியுள்ளன. நாட்டில் 92% நிலப்பரப்பு மற்றும் 99% மக்கள் தொகையை சென்றடைகிறது. 23 மொழிகள் மற்றும் 100 மேற்பட்ட வழக்குகள் தினசரி நிகழ்ச்சிகள். இது சாதாரண சாதனை அல்ல. உண்மைத்தன்மை மற்றும் அயராத உழைப்பு. ஆகாஷ்வாணி செய்திகளின் நம்பகத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம் பகுஜன் ஹிட்டாயா பகுஜன் சுகாயா. பலரின் நலனுக்காக பலரின் மகிழ்ச்சிக்காக என்பதன் இதன் தாரக மந்திரம். செய்தி சேவை பிரிவு. தினசரி 500 மேற்பட்ட செய்திகள் 80 மேற்பட்ட மொழிகளில் தொடங்கி வருகிறது. மக்களின் குரல் மன் கி பாத் மூலம் பிரதமரின் மக்கள் குரலால் நொடிக்கு நொடி நேயர்களை சென்று அடைகின்றது. பேட்டரி கால நவீன நாயகன் முதல் இப்பொழுது புயல், வெள்ளம், கோவிட் போன்ற நெருக்கடி காலங்களிலும் மின்சாரம் இல்லா நேரத்திலும் பேட்டரி வானொலிகள் மூலம் மக்களுக்கு உண்மையான தகவல்களை கொடுத்து வரணும் வழிகாட்டியாக திகழ்கிறது. ஆகாஷ்வாணியின் சாதனைகள் என்று சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். விவித் பாரதி கலை மற்றும் கலாச்சாரத்தை ஒருங்கிணைத்த நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், டிஜிட்டல் யுகம், தற்போது பாட்காஸ்ட் மற்றும் செயலிகள் மூலம் நியூஸ் ஆன் ஆப் மூலமாகவும் உலகில் நம் இருக்கும் எங்கிருந்தாலும் தமிழ் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நீங்கள் ஆகாஷ்வாணியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நமது அடுத்த பாடலாக இதோ உங்களுக்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளைய பாரதம். தொண்ணூறு ஆண்டுகளின் சாதாரண பயணம் அல்ல. பயணத்தில் ஆகாஷ்வாணி என்பது ஓர் ஊடகம் மட்டுமல்ல, நம் கலாச்சாரத்தின் ஓர் பகுதியாக இருக்கிறது. நம் நாட்டின் அடையாளமாக, ஒவ்வொரு இந்தியரின் நம்பிக்கையாக மாறியுள்ளது. சுதந்திர போராட்டத் முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை, விவசாயிகளின் காலை வணக்கம் முதல் இளைஞர்களின் இரவு பொழுதுபோக்கு வரை, அனைத்திலும் ஆகாஷ்வாணி இருக்கிறது. தனது 90வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் தங்களின் அயராத உழைப்பால் ஆகாஷ்வாணியை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்ற அனைத்து பணியாளர்களும், கலைஞர்களும் மற்றும் அதனை தொடர்ந்திருக்கும் குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆகாஷ்வாணியின் குடும்பங்களாக திகழ்கின்றன. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளைய பாரதம். நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலி பற்றிய தகவல். நேயர்கள் கேட்டது இளைய பாரதம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி உங்களுக்காக வான் வழியே வருகிறது. குழலின் இது யாழின் இது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஆம், தன் மழலை மொழியால் நம்மை மகிழ்விக்க வருகிறார் UKG மாணவர் சரத்சாய்.
2: தேவே உன்னை போற்றிடுவேன்.

0: நேரம் யசித்து பாரே. இந்த படைய குப்பைகளை நீ வீசி எறியாரே பொடுப்பார்னு சேர்க்கங்க பொன்னு புரிய போட்டீங்க. நன்றி.
1: தப்பி பிழைத்தமான் நாடகம் அரங்கேற்ற வருகிறார்கள் எங்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள். லோபமித்ரா, சிவப்பிரியா, தீபிகா, தேஜஸ்வனி, ஆரியா.
2: காக்கா என காகம் கரைந்தது, தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். இனி இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்போம்.
3: மான் நண்பனே, நலமாக இருக்கிறாயா?
4: ஏதோ இருக்கிறேன் நண்பா.
3: குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்?
4: எனக்கு மிகவும் பசியாக உள்ளது.
3: நண்பா என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம்.
4: காக்கையாரே, நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல் உள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி காக்கையாரே.
3: நன்றி எல்லாம் கூற தேவையில்லை நண்பா. எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே.
4: சரி காக்கையாரே, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்லலாம்.
3: நாம் செல்லலாம் என நினைத்தோம், ஆனால் நரியார் நம்மளை தேடி வருகிறாரே.
4: வணக்கம் நரியாரே.
3: வணக்கம் நரியாரே.
5: என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா?
4: அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக சேர்ந்திருக்கலாம்.
5: நன்றி.
3: நரியார் சென்று விட்டாரா?
4: சென்று விட்டார்.
3: நண்பா, யாரையும் சீக்கிரம் நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து.
4: அப்படியெல்லாம் ஒன்றும் ஆபத்து வந்துவிடாது. நரியை பார்த்தால் நல்லவனாகவும் நல்ல குணமாகத்தான் தெரிகிறது.
3: கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய்.
4: ஐயா கருத்து கந்தசாமி, நீ பேசியது போதும், வீடு திரும்பு, நான் என் இருப்பிடம் செல்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.
5: மான் நண்பனே, நலமாக இருக்கிறாயா?
4: அடடே நரியா, என்னை இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்?
5: நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது.
4: ஏன், எனக்கென்ன, ஏன் என்னை பார்த்து பரிதாபப்படுகிறாய்?
5: உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததனால் கொழுக்கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டா போல் இருக்கிறாய்.
4: மற்ற விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான். வானம் பொய்த்தலால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது.
5: பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை? எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன்.
4: நமது நண்பன் காகமும் வரட்டும்.
5: காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம். இன்று நீ மட்டும் என்னோடு வா.
4: சரி, வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன்.
2: நரி மானை விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு பிறர் இருப்பிடத்திற்கு திரும்பியது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலே தொடர்ந்து நீள்கிறது. விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கின்றான். அடுத்த நாள் வழக்கம் போல் நரி மானோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும் பொழுது அருகிலிருந்த கம்பி வேலியில் சிக்கிக் கொள்கிறது. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்ததை எண்ணி மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகில் இருந்த கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. இனி என்ன நடப்பது என்று பார்ப்போம்.
3: நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? ஆ, என் ஆருயிர் நண்பா, வேலியில் மாட்டிக்கொண்டாயா? கத்துவதற்கூட முடியாமல் இப்படி கம்பி வேலியில் சிக்கிக் கொண்டாயே. சரி சரி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேள். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. உன்னை வேலியில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுப்பேன். உடனே தப்பித்து விடு, சரியா? வருகிறார், நான் செல்கிறேன். நான் சொன்னபடியே செய்.

செந்தி படித்திருவேன், துள்ளி மறைதாடிடுவேன், பழங்க நிறைய கழுந்து பாங்காய் நிறைய வைத்தீது, கீரை பருப்பு காய்கறிகள் சேர்த்து உணவை சாப்பிடு, கரும்பு விற்கும் பனிக்கட்டியே வாங்க வேணாம்.

0: நீதான் இத்தனை நாளாக என் பயிர்களை நாசப்படுத்தினாயா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாயா? இதோ வருகிறேன் உன்னை பிடிக்க. ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறது. சரி, உன்னை வேலில் இருந்து விடுவித்து வீட்டிற்கு எடுத்து செல்கிறேன்.
1: கா கா, இதுதான் சரியான நேரம். நமது நண்பன் காகமும் குரல் கொடுக்கிறான், நம் ஓடி விடுவோம்.
0: அடடே மான், என்னையே ஏமாற்றிவிட்டது. இப்பொழுது என் தடியை வைத்து உன்னை என்ன செய்கிறேன் பார்.
2: ஆ ஆ, மானை அடிப்பதற்கு பதில் என்னை அடித்து விட்டானே. ஆ,
3: என்ன அடிபட்டு விட்டதா? நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பியவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாது.
2: என்னை மன்னித்து விடு நண்பா, இனிமே நான் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன்.
3: தம்மை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், உண்மை அன்புடன் பழக வேண்டும். நீதி ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.
4: நன்றி.
5: செவ்விக்கு இசை விருந்து அளிக்க ஆங்கில பாடல்கள் பாட வருகிறார்கள் எங்கள் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் எஸ் ஷர்மிதா, ஜி ஆயினி, பி சாய்கவின், ஏ சன்சிகா.

0: பொதுமறை ஓதிய நம் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளில் சிலவற்றை கூற இதோ வருகிறார். எம் ஜித்யார், 4ஆம் வகுப்பு.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசையினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றா நீடு வாழ்வார். தனக்கு அம்மை இல்லாதான் தாழ் சேர்த்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தண்ணன் தாழ் சேர்த்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிழவே எனக்குணத்தான் தலை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதா. வானின்று உலகம் வழங்கி வந்ததால் தான் அமிர்தம் என்று நிற

0: பாட்டு. துப்பார்க்கு துப்பாயா துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயா தூவும் மழை, விண்ணின்று போய் பின் விரிநீர் வியன் உலகத்து, உள்ளின்று உடற்றும் பசி, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் மாறி விளங்குன்றிக்கா, நெடுங்கடலும் தண்டீர்மை குற்றும் தடிந்தெழி தான் அல்காதாகி விடின், சிறப்போடு பூசணி செல்லாது வானும் மறுக்குமேல் வானோர்க்கும் மீண்டு, தானம் தவமிரண்டும் தங்கா வியன் உலகம் மானம் மணங்கா தெனி, நீரின்றி அமையாது உலகெண்ணின் யார் யாருக்கும், மான் இன்று அமையாது ஒழுக்கு, ஒழுக்கத்து நீந்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு, துறந்தார் பெருமை துணிக்கு உரின் வைய திறந்தாரை எனின் கொண்டற்று, இருமை வகை தெரிந்து ஈண்டாரம் பூண்டா பெருமை பிறங்கிற்று உலகு, உரனென்னும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரனென்னும் மைப்பிற்கோர் வித்து, ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பலார்க்கோமான் இந்திரனே சாலும் கறி, செயற்கரிய செவ்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதா, சுவை ஒளி ஊர் ஊசி நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் காடே உலகு, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அறிது, அந்தன்னர் என் போர் அரோர் மற்றவுயிர்க்கு செந்தன்மை பூண்டொழுகலாம், சிறப்பு இனும் செல்வமும் மீண்டும் மரத்தின உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு, அறத்தின உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கிலே கேடு, ஒல்லும் வகையான் உருவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர மாகுல நேரப்பிற, அழுக்காறு அவா வெகுளி இன்னால் சொல் நான்கும் இழுக்கா இன்றது அறம், அன்றறிவாம் என்னாது அறன் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை, அறத்தாறு இது வேண்டாம் வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, வீழ்நாள் படாமை நற்றாற்றி நக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல், அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை, செயற்பால தோறும் அரணை ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. நன்றி.
1: நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன் தான் நம் முண்டாசு கவிஞன் திருபாரதியார். தமிழ், தமிழர் நலன், தீண்டாமை, பெண் விடுதலை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே உரக்க கத்தியவர் தான் நம் தேசிய கவிஞர். அவர் பாடிய பாடல்களை நான் இப்போது பாட வந்துள்ளேன். வணக்கம், என் பெயர் தி தேஜஸ்வினி, நான் 5ஆம் வகுப்பு ஆப்பிரிவு படிக்கிறேன்.

0: நன்றி. அறிவியல் தகவல்கள் சொல்ல இதோ வருகிறார்கள் எங்கள் 5ஆம் வகுப்பு கண்மணிகள் பிரித்திஸ்வர், ஸ்ரீ தீபிகா.
1: நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல் கேள்வி, குதிரை கரடி எது வேகமாக ஓடும்?
2: கரடி மெதுவாக ஓடும் ஒரு மிருகம் என நான் நினைக்கிறேன்.
1: இல்லை, கரடி தான் வேகமாக ஓடும். கரடி ஒரு சராசரியான குதிரையை போல வேகமாக ஓடக்கூடிய மிருகம் என்று விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
2: அப்படியா? ஒட்டகத்தை பத்தி நான் ஒரு தகவல் சொல்கிறேன். ஒட்டகம் பாலைவனத்தில் வாழ்பவனுக்கு உங்களுக்கு தெரியும் தான். ஒட்டகம் பல நாட்கள் தண்ணீர் குடிக்காமலேயே இருக்க முடியும்னு தெரியும். ஆனால் ஓர் ஒட்டகத்தை விடவும் அதிக நாட்கள் தண்ணீர் இன்றி கங்காரியால் தாக்கு பிடிக்க முடியும், தெரியுமா?
1: சரி, ஒட்டகத்தை பத்தி சொன்னீங்க, ஒட்டக பறவை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
2: ஒட்டக பறவையா?
1: ஆம், ஒட்டக பறவை என்று நெருப்பு கோழியே சொல்றாங்க. இது ஒட்டகத்தை போலவே பல நாட்கள் தண்ணீர் குடிக்காமலே வாழக்கூடியது என்பதால் அதற்கு இந்த பேரு வச்சிருக்காங்க. நத்தையம்மா நத்தையம்மா எங்கே போறீங்க? தூக்கம் வருது, வீட்டுக்குள்ளே தூங்க போறாங்க. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? விளையாட போலாங்க. 3 வருஷம் கழிச்சு வாங்க, அப்ப போலாங்க.
2: அப்பாடா, 3 வருஷம் தூக்கமா? நத்தைகள் அதிகமாகவே தூங்கும்னு தெரியும்.
1: ஆமாம், அதிலும் பாலைவன நத்தைகள் 3 அல்லது 4 ஆண்டுகள் கூட தூங்கும் தன்மை படைத்ததாம்.
2: குக்கு குக்கு குக்குனே கூவும் இந்த குயில் மட்டும் தனக்கென்று கூடு கட்டாதுன்னு இல்ல, ஆந்தையும் கூடு கட்டாது, தெரிஞ்சுக்கோங்க.
1: கூடுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு பாம்பு அவங்க வருது.
2: என்னது? பாம்பா?
1: ஆம், பெண் ராஜனாக இலைத்தலைகளால் பறவைகள் போலவே கூடு கட்டி முட்டையிட்டு அடைக்காக்குமாம்.
2: நம்முடைய தேசிய விலங்கு புலியை பற்றி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? புலியின் உடம்பில் கோடுகளுன்னு உள்ள தோல் உள்ளது. அதனால் அதன் முடிகளை எடுத்து விட்டாலும் கோடுகள் நீங்காது.
1: வரிக்குதிரையை பற்றி நான் ஒரு தகவல் சொல்கிறேன். வரிக்குதிரைகளுக்கு உடலில் உள்ள வரிகள் அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக இருக்காது. ஒவ்வொரு வரி குதிரைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்.
2: உலகிலேயே பெரிய முட்டையிடும் பறவை எது?
1: நெருப்பு கோழி. உலகிலேயே சிறிய முட்டையிடும் பறவைன்னு சாதனை படைத்தது எது?
2: ஹம்மிங் பறவை.
1: சரியாக சொன்னீங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? இந்த முதல முட்டை உனக்கு கூப்பிடுறேம்மா.
2: என்ன, முதலையோட முட்டை பேசுமா?
1: ஆம், நைல் முதலை முட்டைக்குள் இருக்கும் போதே ஒளி எழுப்ப கூடியது. நிலத்தில் புதைந்த முட்டையிலிருந்து சத்தம் வந்ததும் தாய் முதலை மண்ணை தோண்டி முட்டையை வெளியெடுக்குமாம்.
2: முதலையை பற்றி இன்னொரு தகவல், வளர்ச்சி அடைந்த முதலை ஒரு மனிதனின் கையை உடைக்கக்கூடிய வேகத்தில் தனது தாடைகளை மூட முடியும். ஆனால் தாடைகளை திறக்கக்கூடிய தசைகள் அதற்கு பலவீனமானது. அதனால் நன்கு வளர்ச்சி அடைந்த முதலையின் வாயை நம்மால் ஒரே கையால் திறக்க முடியும்.
1: அருமையாக சொன்னீங்க. இதுவரை அறிவியல் தகவல் நிகழ்ச்சியை கேட்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.
3: உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். இதோ சில நண்பர்கள், ஜி ஆயினி, எஸ் ஷர்மிதா, ஏ சந்திகா, பி சாய்கவின், 3ஆம் வகுப்பில் இருந்து வருகிறார்கள். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஆங்கில நாடகத்தை அரங்கேற்றப் போகிறார். தயாரா?
4: There were 4 friends. Circle, square, triangle and rectangle. One day there began a fight between the friends. Each of them said they were the best. Let us watch happens next.
5: I am the best. I have 4 sides. All of them are equal in size. Children eats many sweets which are square in shape. I look very beautiful and so I am the best.
6: I am the best. Just look at me. I am so beautiful. I have 3 sets. Children use drama.

0: They enjoy yummy snacks in my ship. So, I am the best.
1: Of course not. No one big can be better than me. I have 4 sets. 2 are equally long and 2 are equally short. I look so very beautiful. Children eat biscuits and chocolates in rectangle shape. They also use many things in my shape. I am rectangle. I am the best.
2: The friends could not decide who was the best among them. They decided to ask the first person of meat. After some time, they meet a star.
1: All of your friends, then why should you fight? Let me something very important. Do you know what it could create? The most beautiful pictures and patterns. Just look around. We find amazing designs and things in all the shapes. So stop fight. We find amazing wonders.
2: Let us be friends.
1: Thank you.
3: Vanakkam. En peyar Thi Tejaswini. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது நெகிழி வரமாசாவா என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளாகிவிட்டது. உண்மையிலேயே அழிக்க வேண்டிய யமனா பிளாஸ்டிக் இல்லை, ஆதரிக்க வேண்டிய கடவுளா? சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. காலை பல் துளக்கும் பல் பொடி டப்பாவின் முதல் இரவு அம்மாக்கள் போடும் ஊட்டச்சத்து பானங்கள் வரை தகரத்தில் அல்லது பாட்டிலில் இருக்கும் டின்களாகவே இருந்து வந்தன. காலப்போக்கில் நெகிழி என்னும் பிளாஸ்டிக் வந்து சேர்ந்தது. உபயோகிக்க எளிது, உடையாது. இந்த இரு காரணிகளால் அனைவராலும் பெரும் வரவேற்புக்கு ஆளானது நெகிழி. டீ கப்புகள், கேரிபாகுகள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் நெகிழியின் பயன்பாட்டினை. இந்த அளவு இருக்கும் வரை நெகிழி யாருக்கும் தொல்லை தரும் பொருளாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. எப்பொழுது டீ கப்புகள், கேரிபாகுகள் வந்ததோ அப்பொழுது பிடித்தது வினை. அழிக்க முடியாத இந்த பிளாஸ்டிக்கின் அதீத பயன்பாடு என்று பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீர்கள் என்று மன்றாட வேண்டிய அளவிற்கு கொண்டு வந்துவிட்டது. நம்மால் பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியுமா? காலையில் கண் விழித்தவுடன் பல் துளக்கும் பிரஷ் பிளாஸ்டிக், பார்க்கும் டிவி பிளாஸ்டிக், நீங்கள் ஓட்டும் வண்டியில் பாலி பிளாஸ்டிக், உங்கள் பேனா பிளாஸ்டிக், செல்போன் பிளாஸ்டிக், கம்ப்யூட்டர்கள் பிளாஸ்டிக், தண்ணீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக், வாளி குவளைகள் பிளாஸ்டிக், இப்படி எங்குமே பிளாஸ்டிக் மயமாக இருந்தால் இவையின்றி நம்மால் எப்படி வாழ இயலும்? ஆக நம்மால் பிளாஸ்டிக் இன்றி வாழ இயலாது. இருப்பினும் பயன்பாடு அதிகம் உள்ள இடங்களில் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அதாவது யூஸ் அண்ட் த்ரோ என்னும் கலாச்சாரத்தை விட்டொழிக்க வேண்டும். வீட்டிலிருந்து காய்கறி வாங்க செல்லும் போது மறக்காமல் பையெடுத்து செல்லலாம். அந்த பை கூட நெகிழியாக இருப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் அதை தினமும் உபயோகிக்கும் வண்ணம் இருக்க வேண்டும். இதன் மூலம் மட்டுமே சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க இயலும். கூடிய வரை மரக்கன்றுகள் நடலாம். துணிப்பை மொபைல் போன்களை விட லேசானது. வீட்டிலிருந்து எடுத்து செல்வோம். பொருட்கள் வாங்குவதற்கு விடை கொடுப்போம் பிளாஸ்டிக் பைகளுக்கு. நன்றி.
4: நீரின்றி அமையாது உலகு, அதை முறையாக சேமித்து பழகு என்பது போல் நீரை பற்றியும் பாடல் பாட வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவிகள் தி தேஜஸ்வனி எல் தீபிகா.

குழந்தைகளா, இது வரைக்கும் நம்மளோட சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. தொடர்வது திரைசை. திரையிசையில் முதலில் வருகிறது தெகிடி படப்பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால்பவனில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாகவும், இம்மையங்களில் மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்,
2: விரிவான ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகள் வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். இவிஎம் ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அங்குள்ள டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான

0: என திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் அதிகாரிகள் மற்றும் கட்சி முகவர்கள் உட்பட 136 நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைத்து செயல்பாடுகளும் சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மேக்ரஹாட் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடிகளில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிட்டிருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என்று கூறியுள்ள நீதிமன்றம், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேசையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நோயாளிகளின் படுக்கை அருகிலேயே பயன்படுத்தக்கூடிய கையடக்க எம்ஆர்ஐ கருவியை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தீவிர சிகிச்சை பிரிவுகள், அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் உள்ள உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு விரைவான மூளைப்படம் எடுப்பதை சாத்தியமாக்குகிறது. இந்த கருவியை சக்கரங்கள் மூலம் நேரடியாக நோயாளிகளிடம் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வினை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை 4,440 பேர் எழுத உள்ளனர். நீட் தேர்வினையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். முழுக்கை கொண்ட சட்டைகள் அல்லது ஆடைகளை அணிய அனுமதி இல்லை. இருபாலரும் எக்காரணத்தை கொண்டும் ஷூக்கள் அணியக்கூடாது. தேர்வர்கள் காதணிகள், மோதிரங்கள், பதக்கங்கள், கழுத்தணிகள், வளையல்கள், கொலுசுகள் போன்ற எவ்விதமான நகைகளையோ ஆபரணங்களையோ அணிந்து வரக்கூடாது. தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் மே 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாம் குறித்து ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் திரு மணிவேல் கூறுகையில்,
2: இப்பயிற்சி முகாமானது 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் இப்பயிற்சி முகாமுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள்.
0: மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்பச்சூழல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற

0: மாற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல் நினோ சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியால் இயங்கும் தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 சூரிய சக்தி மின் விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னையில் தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் களம் காண்கின்றன. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடல் பிரியா சகோதரிகள் குரலில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:26, 40 ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மனவிசை கொண்டிருக்கும் மணக்கும் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் ராமு.

0: டைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து இதோ உங்களுக்காக எஸ் சௌமியா குரல்

நேரம் 6:32 48 நொடியாகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இனிய மாலை வேளையில் மனவீசிக் கொண்டிருக்கிறது மனோரஞ்சிதம். அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக ஒரு விளம்பரம்.

நேரம் 6:41 நொடியாகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மணக்கும் மனோரஞ்சிதம். 6:42 மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ மகாதேவன். நேர்களை உங்களுக்காக அந்த பாடல்

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

மனோரஞ்சிதம் நிறைவுபெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:50. இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை நிகழ்ச்சிகள். இன்று மாலை 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி பங்குபெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ், திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா. ஐஸ்வர்யா, ப. நாராயணன், த. மார்கரேட் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 - 8:35 திரை இசை, 8:30 செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் HM ஸ்மிதா, சிந்து சுசிதான் ஆகியோரின் இரு வயலின் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி பெங்களூரு. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று இரவு முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். FM ரெயின்போ 102.8 இரவு 7:02 முதல் 7:15 மற்றும் 7:35 முதல் 8:00 மன விரும்புதே, 7:30 செய்தி அறிக்கை, 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11:00 தேன் சிந்திதை வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 FM மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:11 - 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் செய்திகள் 7:15 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இதுவரை முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 என்ற இரவு ஒளிபரப்பாக அல்ல ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள். படைப்பு ஆகாசவாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோடை உழவு கோடி நன்மை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என்

காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ ஆசுமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜி அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி கொடைக்கானல். 9 மணிக்கு அரங்கிசை எஸ்கே ஏழுமலை மற்றும் எஸ்கே குமார் குழுவினரின் நாதஸ்வரேசை பி எஸ் மணவாளன் அவர்களுடைய தவில். 12:00 திரையிசை. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இதர எட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை என்சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஆழ்வார் பாசுரங்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 திரையிசை. 2:15 என்று மீனியவை. 2:40 தாளத்தரங்கம் ஏ தேவநாதன் அவர்களின் மிருதங்க இசை தாளமாதி. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 திரை இசை. 3:30 சங்கீத சாரல் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நாடகம் ஆட்கொண்டார் எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் கம்பர் ஜெயராமன், ஹெரன் ராமசாமி, செந்தாமரை, மன்னை ஜெயராமன், டி எஸ் லலிதா, ஏ ராமசாமி, வி வீரம்மாள், எஸ் சந்தானம், டி என் மங்களம் ஆகியோர். பாடல்கள் எஸ் சித்ரா, நெல்லைய சுப்பிரமணியன். அமைப்பு வி சக்கரவர்த்தி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாலை 5:00 கணிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர் சாமி அவர்களுடன் நேர்முகம். நேருகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். மாலை 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்கோப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரையேசி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரைசை. 7:02 செய்தி மலர். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடை உழவும் மற்றும் பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மருத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 8:35 திரையிசை. 8:30 செய்தி அறிக்கை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபாவில் நீரஜ் மிஸ்ரா வழங்கும் சுத்தார் இசை. படைப்பு ஆகாசவாணி வாரணாசி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 8:30 நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை. 10:02 கெட்செட் கோ இணையவெளி நேயர் ஒரு இணையவெளி கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 திரை இசை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 திரை இசை. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:35 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. 7:02 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:30 செய்தி அறிக்கை. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்திதே பாடம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில

காலை 8:15, மதியம் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது ஜாதிப்பூக்கள் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் ஜானகி ஜெயச்சந்திரன். நேரில் இந்த பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 7:04 52 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரையதை. இது புதுச்சேரி வானொலியும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரைசி தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. அன்புள்ள அப்பா படப்பாடல் ஒலிக்கும் குரல் கே ஜே யேசுதாஸ் நேரில் அந்த பாடல்.

திரையிசையில் நிறைவாக சின்னப்பூவே மெல்ல பேசு படப்பாடல் இதோ உங்களுக்காக வர இருக்கிறது. நேர்களே, இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: திரேசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2

0: இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த April 13 ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரீக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 PM தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது.

0: சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர்காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்வாத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் விளம்பரம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: முதலில் தண்டாரம்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு தகவல், வேப்பம் முன்னாக சாறு எவ்வாறு தயாரிக்கலாம் அது குறித்த விவரங்கள், உங்களுக்காக செய்முறை எவ்வாறு செய்யலாம் அது குறித்த விவரங்கள். 2 கிலோ வேப்பம் முன்னாக்கை 10 லிட்டர் நீரில் கலந்து 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இந்த கலவையை வடிகட்டி 100 மில்லி சோப்பு கரைசலுடன் 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கர் பயிரில் தெளிக்கலாம். இவ்வாறு தெளிப்பதால் என்னென்ன நோய்கள் கட்டுப்படுகிறது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டுப்படும் நோய்கள் எலுமிச்சை சொறி நோய், தக்காளி இலைப்புலி நோய், நெல் தோகை அழுகல் நோய் மற்றும் மிளகாய் பழ அழுகல் நோய், இந்த நோயெல்லாம் கட்டுப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேப்பம் புண்ணாக்கு சாறு செய்முறை குறித்த தகவலை கேட்டீர்கள்.

அடுத்த தகவல், கரும்பில் வந்து அதிக மகசூல் பெறுவதற்கான என்ன செய்யலாம், என்ன முறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. கரும்பு பயிரின் வளர்ச்சிக்கு 16 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் வந்து ஒன்றில் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் பயிர் வளர்ச்சி ரொம்ப பாதிச்சிடுமா. கடந்த பல ஆண்டுகளாக தழை, மணி, சாம்பல் சத்து உரங்களாகவே இடுவதாலும், தொழு உரம், கம்போஸ்ட், பசுந்தாள உரங்கள் இடாததாலும் நிலத்தினுடைய உற்பத்தி திறன் வெகுவாக குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கக உரங்கள் இடுவதால் மகசூல் அதிகரிப்பதுடன் நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படுமா. மண்ணில் உள்ள சத்துக்களை வந்துட்டு பயிரில் எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.

கரும்பு நடவு செய்த 20 முதல் 30 நாட்களுக்கு பார்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வரிசையாக தக்கைப்பூண்டு அல்லது சணப்பை ஊடுபயிராக நடவு செய்யலாமா? இவற்றை பூ பிடிக்கும் பருவத்தில் பிடுங்கி பாரின் இருபுறமும் அமுக்கி மண் அணைக்கலாம். இதனால் களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது, தழைச்சத்து மற்றும் நுண்ணுயிர்கள் மண்ணில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மை உதவி இயக்குனர் தண்டாரம்பட்டிலிருந்து.

இன்னொரு தகவல், அந்த அரைக்கரை சாகுபடி குறித்த விவரங்கள், இதனை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாமா? சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், மார்கழி பட்டம், மாசிப்பட்டம், இந்த பருவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல மண்ணும் மணலும் கலந்த சற்றே அமிலத்தன்மை கொண்ட இருமண்பாட்டு நிலம் அப்படிங்கிறாங்கள, அந்த நிலத்தில் செம்மண் நிலம், இதெல்லாம் வந்து சாகுபடிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதைகள் போதும். எவ்வாறு நிலம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற தகவல், தேர்வு செய்த நிலத்தில் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், 4 டன் எருவை கலந்து பரவலாக

0: விதை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதைகள் போதும். எவ்வாறு நிலம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற தகவல், தேர்வு செய்த நிலத்தில் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், 4 டன் எருவை கலந்து பரவலாக கொட்டி உழவு செய்து மண்ணை பண்படுத்த வேண்டும். பிறகு தேவையான அளவு பாத்திகள் அமைக்க வேண்டும். விதைத்தல் முறைகள்: கீரை விதைகளோடு மணல் கலந்து பாத்திகளில் தூவிவிட வேண்டும். பின்பு கையால் கிளறி பாசனம் செய்யலாம். நீர் நிர்வாகம்: விதைகள் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைகள் ஒரு பக்கமாக அழைத்து செல்லாமல் இருக்க பூவாளியால் நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதைகள் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு 4 நாட்கள் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவாமிரத கரைசலை மாதம் 2 முறை பாசன நீரில் கலந்து விட்டோம் என்றால் இதனால் கீரைகளின் வளர்ச்சி சீராக இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நேரிலே இதுவரை நீங்கள் கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களே, இனி உலர் உலக நிகழ்ச்சியானது சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 7:30.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: அடடா, எதிர வரது வள்ளியேதான். இப்ப என்ன செய்யறது? அவ பாக்குறதுக்குள்ள நாம எங்கேயாவது மறைஞ்சிக்கணுமே. எங்க மறைஞ்சிக்கிறது? சரி, நேரா போகாம இப்படி குறுக்கு வீதியில போயிடுவோம்.
3: செல்வி, செல்வி, அட நில்லுனா.
2: யாரு? வள்ளியா? நான் உன்னை பார்க்கவே இல்லை புள்ள.
3: ஆனா நான் உன்னை அங்கேயே பார்த்துட்டேன். ஆமா, ஏன் இந்த வீதியில போயிட்டு இருக்க? உங்க வீடுதான் அப்படி நேரா போனாலே வருமே.
2: இந்த பக்கமா ஒரு வேலையா வந்த வள்ளி?
3: உனக்கு செய்தி தெரியுமா?
2: வள்ளி, எனக்கு நேரமாயிருச்சு, நான் வாரேன், பிறகு பாப்போம்.
3: அட நில்லுனா, இந்த ருக்கு எப்படி பேசுனா பாத்தியா?
2: ருக்குவுக்கும் உனக்கும் எம்புட்டும் இருக்கும் வள்ளி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு?
3: என்ன செல்வி, பட்டும் படாம பேசுற? நான் உன்னோட தோழி தானே.
2: நீ மட்டும் இல்ல வள்ளி, ருக்குவும் என்னோட தோழிதான். ரெண்டு பேரும் பேசி பேசி ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசுபடுத்துறீங்க.
3: அடடா செல்வி, நம்ம பேசிக்கிட்டே எங்க வந்துட்டோம் பாரு.
2: ஒண்ணுமில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது.
3: நாம வேணா திரும்பி வந்த வழியே போயிடுவோமா?
2: அது ரொம்ப சுத்து வள்ளி. நாம இப்படியே போனா எங்க கழனி வந்துடும், அந்த பக்கமா போயிருவோம் வா.
3: அதுவும் சரிதான். உங்க கழனி பக்கம் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
2: உனக்கு ருக்குவோட போட்டி போடவே நேரம் சரியா இருக்கு, இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு?
3: என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத.
2: சரி சரி, கீழே கொஞ்சம் பார்த்து நடப்புள்ள, அங்க பள்ள இருக்கு பாரு, இந்த பக்கமா வா.
3: ஆகட்டும் ஆகட்டும், இதோ உங்க கழனிக்கு வந்துட்டோமே.
2: இம்புட்டு தூரம் வந்துட்டோம், ஒரு ரெண்டு நிமிஷம் இங்க பொறுப்புள்ள, நான் பயிரெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன்.
3: நான் மட்டும் இங்க தனியா நின்று என்ன செய்ய போறேன்? நானும் வரேன். பரவாயில்லையே, கழனிய நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களே. இருக்கிற இடத்தையே சரியா பயன்படுத்தி நிறைய பயிருங்க போட்டிருக்கீங்க. வரகும் போட்டிருக்கீங்களா செல்வி? சொல்லவே இல்லை.
2: நான் சொல்றத நீ என்னைக்கு காது கொடுத்து கேட்டிருக்க?
3: எனக்கும் வரகு, கம்பு, சோளம்னு பயிர் போட ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க மச்சாதான் அதுக்கான சரியான தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு.
2: எவள்ளி, சிறுதானியங்களோட பயிர் பராமரிப்பு பத்தி எடுத்து சொல்லுனா சொல்ல போறேன், அதுக்கு ஏன் மச்சான குறை சொல்ற?
3: நீங்க போட்டு இருக்கிற வரகு நல்லா தலை தலன்னு இருக்கிறத பார்த்தா நீங்க ஏதோ புது யுக்திகள்லாம் பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: எந்த பயிரா இருந்தாலும் துவக்கத்துல இருந்தே சரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே போலதான் புள்ள சிறுதானிய பயிர்கள்லயும். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ்.

0: அவங்க இத பத்தி சொல்ற விவரங்களை கவனமா கேளு.
1: நமது உணவு பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து சக்கரை நோயின்னு சொல்கிறோம், ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது, இதய நோய்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். சத்தான உணவை வந்து சாப்பிடணுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்து நமது விவசாயிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வாரி வழங்குகிற தானியங்களாக இருப்பது தான் சிறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்கள் வந்து இயற்கை எந்த மாதிரியான சூழ்நிலையும் எதிர்த்து விளையக்கூடிய ஒரு தானியங்கள். வறட்சி காலங்களில் தாங்கி வளரக்கூடியது, குறைஞ்ச நீரில் வந்து இது வந்து வளரக்கூடியது. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து அதிகமான உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை களைக்கொல்லியோ பயன்படுத்த தேவையில்லை. இப்போ நெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் சாகுபடி செய்ய தேவையான செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000-35,000 ரூபா ஆகுது. நெல்லோட வயது வந்து நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். கிட்டத்தட்ட 110 நாள், 120 நாள், 125 நாள், இதே பாரம்பரிய அரிசினால் 150 நாள், 160 நாளும் போகும். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் 70 நாளில் நீங்கள் வந்து சாகுபடி எடுத்துட முடியும். மற்ற தானியங்களை விட எல்லா விதமான சத்துக்களும் இந்த சிறுதானியத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், புரதச்சத்தை சொல்கிறோம், விட்டமின்ஸ் சொல்கிறோம், அதே மாதிரி மினரல்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் வந்து சிறுதானியங்களில் அதிகமாக காணப்படுது. சிறுதானியங்கள்லாம் முதல்ல என்ன, அளவில் சிறியதாக இருக்கும். ஸோ சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறுதானியங்கள் குறுதானியங்கள்ன்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ குறுதானியங்கள்ன்ற போது மக்காச்சோளமும் சோளமும் குறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, அதே மாதிரி திணை, குதிரைவாளி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியது தான் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம். இதில் மிக பெரும்பான்மையான சிறுதானியன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சோளம், கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து சாமை, மக்காச்சோளம், இதை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுதானியங்கள் பயிர் பரப்பில் அதிக இடத்த பெறுது. அதே மாதிரி மதுரையில் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மிக முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாதமலையில் சாமை பரப்பளவு அதிகம். ஒரு பயிர், அது எந்த பயிராகட்டும், நல்ல செழிப்பாக வளர்ந்து பூச்சி நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்ந்து எதிர்பார்க்குற மகசூல்னால் டெஃபினட்டாக வந்து 16 வகையான சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறோம். அது வந்து முதல்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்கிறோம், கரிச்சத்து, அதே மாதிரி தண்ணி, காற்று, இது வந்து ஆகாயத்துலேயும் பூமியிலையும் இருந்து பயிர்கள் அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ இது இல்லாமல் முதல்நிலை சத்துக்கள் என்பிகேன்னு சொல்லி முதல்நிலை சத்துக்களை சொல்கிறோம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஸோ இது இல்லாமல் இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்குது, கால்சியம், மெக்னீசியம். இது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து பெரிய அளவில் தேவைப்படும். அது வந்து வேர் வளர்ச்சி ஆகட்டும், நல்ல பச்சையாக வந்து பயிர் வளர்கிறதுக்கு, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்கிறதுக்கெலாம் வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில், அதிக குவான்டிட்டியில் தேவைப்படும். அதனால தான் முதன்மலை சத்துக்கள்னு சொல்கிறோம். இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம் பார்த்திங்கன்னா முதல்நிலை சத்துக்களை விட குறைச்சி தேவை, பட் இதுவும் முக்கியமாக தேவைப்படும். சிறுதானியங்களுக்கும் தனியாக ஒரு நுண்ணூட்டக்கலை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. ஸோ நுண்ணூட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடியில் போகிறத விட இலையில தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.

0: எந்த பயிராக இருந்தாலும் மண் வளம் ரொம்ப முக்கியமாச்சே. அந்த வகையில் சிறுதானியங்களுக்கு மண் வகை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் பா சௌத்ரி அவங்க.
1: ஒரு மூன்று குணாதிசயங்களால் வந்து நம்ம வந்து மண் வளத்தை நம்ம சொல்கிறோம். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிர்ம பண்புகள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து நாம் பார்க்குறதுல நம்ம என்ன உணரோங்கிறது தான். சிறுதானிய சாகுபடிக்கு பெரும்பாலையாக வந்து பார்த்திங்கன்னா

0: செம்மண் இல்லை செம்மண் சார்ந்த பூமிகள், மணற்பாங்கான மண்ணாக இருக்கணும். அப்போ வந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து சாகுபடிக்கு செட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள். ஸோ இப்போ இந்த வேதியியல் பண்புகள்னு பார்த்தோம்னா செடிகளுக்கான ஊட்டச்சத்துக்களை சரி விதத்தில் கொடுக்கறதா இருக்கணும். எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்களுக்கு, இந்த ரகங்களுக்கு, இந்த பருவத்துக்கு இவ்வளோ தான் வந்து இந்த ஊட்டச்சத்து இந்த உரம் மூலியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா அளவு இருக்குது. மணிசத்தும் சுண்ணாம்பு சத்து, கால்சியம், இந்த ரெண்டு சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா மற்ற ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே வந்து செடிகளுக்கு எடுத்து விடாத மாதிரி சூழ்நிலையை வந்து உருவாக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஸோ அதுக்கு இந்த பருவத்துக்கு இந்த உரம் வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிற புரிதல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதலோடு நமக்கு வந்து உர பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து மண் வளத்தை வந்து பேணிக்காக்க முடியும். சரி, இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்ணில் என்ன சத்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா மண் பரிசோதனை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை பண்புகள். பல நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஊட்டச்சத்து வந்து கொடுக்குற மாதிரியான நுண்ணுயிர்கள், எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுற மாதிரியான நுண்ணுயிர்கள், பூச்சி தாக்கம் இல்லை நோய் தாக்கத்தை வந்து தவிர்க்கிறது இல்லை அதை கட்டுப்படுத்துறதான நுண்ணுயிர்கள், இது எல்லாமே வந்து மண்ணில் இருக்குது. ஸோ இந்த எல்லா நுண்ணுயிர்களும் மண்ணில் இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து வளமாக வந்து இருக்கும். இது இல்லாமல் பயிர் சாகுபடிக்கு நம்மளால் தயாரித்து கொடுக்கக்கூடிய சில வந்து இன்புட்ஸ் வந்து இருக்குது. ஜீவாமிர்தம், தென் வந்து கனஜீவாமிர்தம், இது மட்டும் இல்லாமல் பசுந்தாள் உரம் பயிரிடுதல். ஸோ எந்த ஒரு பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறதுனா இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் உரம்னு சொல்லக்கூடிய தக்கப்பூண்டு, சணப்பை, கொளிஞ்சி இந்த பயிர்களை சாகுபடி செஞ்சு தென் வந்து கரெக்டாக பூ விடுற நேரத்துக்கு நம்ம வந்து மடக்கி ஒட்டி உழுது அதுக்கப்புறம் அதை மக்கிறதுக்கு ஒரு 15 நாள் அலோவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து 2ஆம் உழவு பண்ணி நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணுறது மூலயமாகவும் விவசாயம் பண்ணுற பூமியில் உயிர்ம பண்புகளை வந்து நம்ம வந்து உயர்த்த முடியும்.
1: மண் பரிசோதனை செய்யறதோட முக்கியத்துவம் இப்போ நல்லாவே புரியுது. மண்ணுக்கு தேவையான சத்துக்களை எப்படி கொடுக்கணும்னு அருமையாக எடுத்து சொன்னாங்களே.

0: சிந்தனை.
1: சிறுதானியங்களுக்கான உழவியல் தொழில்நுட்பங்க சிலவற்றை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க இத பத்தி விரிவா எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்க பிள்ளை.
2: கம்பு வந்துட்டு நிறைய இடங்கள்ல நம்ம விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இரவை பட்டம் மானாவாரி பட்டம் ரெண்டுத்திலையுமே வந்து விவசாயிகள் போட்டுட்டு இருக்காங்க. கோ 7 கோ கம்பு 9 டிஎன்ஏயோ ஹைபிரிடு அப்புறம் வந்து ஐசிஎம்வி 221 இந்த ரகம்லாம் இந்த கம்புல இருக்கு. கம்பு வந்து நேரடி விதைப்பும் பண்றாங்க, அப்புறம் நடவு முறையிலையும் பண்றாங்க. நடவு முறையில போடும்போது ஒரு ஹெக்டேருக்கு வந்து 7.5 சென்ட் வரைக்கும் நம்ம இந்த நாற்றங்காலுக்கு இடம் விடணும். 3 to 1.5 மீட்டர் அந்த அளவில் வந்து நாற்றுப்படுக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் 6 பாத்தியாக அதை பிரித்து போடணும். 30 சென்டிமீட்டர் வந்து வாய்க்கால் அமைச்சு அது 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு ஆழத்தில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நல்ல தண்ணியை வந்து கொண்டு போயிட்டு இந்த நாற்றை நினச்சி விடுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு வேளாண் துறையில் நுண்ணூட்ட கலவை வந்து இருக்குது. அதை வந்து ஒரு 12 கிலோ வாங்கிக்கிட்டு 50 கிலோ மணலில் நல்லா கலந்துட்டு அதையும் நம்ம பயன்படுத்தும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாட்டிலிருந்து பயிர் வந்து பாதுகாக்கப்படும். அதே சமயம் மகசூலும் அதிகரிக்கும். திணைப்பயிர் பொறுத்த வரைக்கும் மானாவாரி இரவை இது ரெண்டுத்திலையுமே இந்த திணைப்பயிரை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கோ 6 மற்றும் கோ 7 இந்த ரெண்டு ரகமும் திணையில இருக்கு. திணை பொறுத்த வரைக்கும் இடைவெளி வந்து 22 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை வைக்கணும். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் வந்து வைக்கணும். கேழ்வரகு ரகம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம். கோ 9 இருக்கு, கோ 13, கோ ராகி 14 இருக்கு, டிஆர்ஒய் 1 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.

0: அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்திலிருந்து ஏடிஎல் 1, ஏடிஎல் 2. இந்த ரெண்டு ரகமுமே வந்து இரவை மானாவரிக்கு ரொம்ப நல்லா வரக்கூடிய ரகங்கள். ராகி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நேரடி விதைப்பு பண்ணுறதை விட நாற்றங்கால் வச்சு நடவு செய்யும் போது நல்ல ஒரு மகசூல் வந்து எடுக்கலாம். கரீஃப் பருவத்துக்கு ஏற்ற சோள ரகம்னு பார்த்தோம்னா கேட்டால் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. அப்புறம் கோ சொர்க்கம் 28 ஒன்று இருக்குது. டிஎன்ஏயு சொர்க்கம் ஹைப்ரிட் கோ 5 அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஎஸ்ஆர் 1 ஒன்று இருக்குது. இது இல்லாமல் ரபி பருவத்துக்கு போகும்போது கேட்டால் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. அது இல்லாமல் கோ சொர்க்கம் 28 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. இந்த வரகு பார்த்தோம்னா மோஸ்ட்லி மானாவாரியில் தான் எல்லோரும் போடுவாங்க. கோ 3 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது வரகில். இதனுடைய நாள் வந்து ஒரு 120 நாட்கள். இந்த கோ 3 வந்து எவ்வளோ மகசூல் கொடுக்குதுன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1500 1800 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்குது. மானாவாரி பயிராக பனிவரகு வந்து அதிகமாக போட்டுட்ருக்காங்க. கோ 4, கோ 2, கோ பனிவரகு 5 இதெல்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த பனிவரகு பயிர் பொறுத்த வரைக்கும் காலநிலை பார்த்தோம்னா ரொம்ப வறட்சியாக இருக்குனாலும் வளரும், அதே நேரம் தண்ணி நிற்கிது, ரொம்ப மழை பெஞ்சிட்டுனாலும் தண்ணீர் தேங்குகிற அந்த சூழ்நிலையிலையும் இது வந்து தாங்கி வளரக்கூடியது.
1: எந்தெந்த பயிருக்கு எப்படி உழவு முறைகள் மேற்கொள்ளணும்னு சுருங்க சொன்னாலும் தெளிவாக சொல்லிட்டாங்களே. நல்ல மகசூலுக்கு இந்த நுணுக்கங்களை அவசியம் கடைபிடிக்கணும்.

0: நேற்றைய தொழு உரம்
1: பூச்சிக தொல்லை செடிகள்ல மட்டும் இல்ல, அறுவடை செஞ்ச தானியங்களை சேமிக்கிற இடத்துலயும் இருக்கு.
2: நீ சொல்றதும் சரிதான். பார்த்து பார்த்து அறுவடை செஞ்சாலும் அறுவடை செய்யற பொருள் எல்லாம் சேமிச்சு வைக்கிற இடத்துல ஏதாச்சும் பூச்சிகள் வரத்தானே செய்யுது.
1: அதனால சிறுதானியங்களை சேமிக்கும் போது எப்படி ஒருங்கிணைந்த முறையில பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க. திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவங்க.
3: சிறுதானியங்கள் சேமிப்பில் நிறைய நம்ம இழப்பை சந்திச்சிடுறோம். அதனால் சேமிப்பில் வரக்கூடிய இழப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்கு கூடுமான வரை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு எடுத்துக்கணும். ஒரு பூச்சி தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குன்றத நம்ம சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்காம அதுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு கையாளணும். ஸோ அதற்கு சேமிப்பு கிடங்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்ச தானியங்களோ இல்லாட்டி மற்ற பொருட்களையோ வந்து சிறுதானியங்களில் 8-10% அளவுக்கு வந்து நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சேமிப்புக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி சேமிப்பு கிடங்குக்குள்ளே இல்லை சேமிக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகிறப்போ கண்டிப்பாக அந்த அறையை வந்து சுத்தமாக வந்து வச்சிட்ருக்கணும். பூச்சி நோய் இல்லாமல் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். மூட்டைகளை வந்து தரையில் அப்படியே எடுக்காமல் ஏதாவது மர சட்டங்களோ இல்லாட்டி மூங்கில் மூலமாக வந்துட்டு ரேக் மாதிரி நம்ம செஞ்சு அதன் மேலே தான் வந்துட்டு அடுக்கணும். தரையில் வந்துட்டு நேரடியாக அடுக்கக்கூடாது. அதே மாதிரி சுவர் ஓரங்களில் நம்ம மூட்டைகளை வந்துட்டு அடுக்கக்கூடாது. தானியங்களுக்காக அடுக்கக்கூடிய மூட்டைகள் பார்த்திங்கன்னா 15 எண்ணிக்கையில் வந்துட்டும் அடுக்கணும், அதுக்கு மேலே அடுக்கக்கூடாது. நம்ம விதை சேகரிப்புக்காக வந்து அடுக்கும்போது 5 மேலே அடுக்கக்கூடாது. கிடங்கில் வந்து பழைய சாக்குகளோ இல்லாட்டி சாக்கு பைகளை வந்துட்டு பயன்படுத்தும் போது அதில் எந்த விதமான பூச்சியோ அதனுடைய பகுதிகள் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போ அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நவீன முறையில் சூப்பர் கிரைன் பேக்ன்ட்டு சொல்லுவாங்க, அதாவது பாலித்தீன் பை. இந்த பையை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பூச்சி நோய்கள் வராத மாதிரி வந்துட்டு நல்ல கனமாக இருக்கும். கதிரடிக்கக்கூடிய களமும் நம்ம சேமிப்பு கிடங்கும் தூரம் தூரமாக இருக்கணும். விதைகளை வந்து சேமிக்கிறப்போ 100 விதைக்கு 1 அளவில் வந்து வேப்பங்கொட்டை தூளை வந்து சேர்த்து பயன்படுத்தும் போது அதுவும் நல்ல பலனை வந்து கொடுக்கும்.

0: ஸோ இந்த விளக்கு பொறிகளை வந்து சேமிப்பு கிடங்களை வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்களை பயன்படுத்தக்கூடிய பொறிகள் நிறைய இருக்குது. கூம்பு வடிவ பொறி, குழாய் வடிவ பொறி, ப்ரோப் ட்ராப்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொறிகளும் வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். இரண்டுக்கும் மேற்பட்ட பூச்சிகள் இருக்குது அப்படின்றப்போ நம்ம மேலத்தியான்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லின்ற அளவில் மேலே தெளிப்பு செய்யணும். ஆனால் தெளிப்பு செய்கிறப்போ மூட்டை நனையக்கூடாது. ரொம்ப மென்மையாக லேசாக வந்து நம்ம தெளிப்பு செஞ்சு போகிறப்போ பூச்சிகளை வந்துட்டு சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: இவங்க சொன்ன பூச்சி கட்டுப்பாடு முறைகள் ரொம்ப எளிமையாகவும் இருந்தது, சுலபமாக கடைபிடிக்கிற மாதிரியும் இருந்தது. தானிய கிடங்க எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அதை எந்த முறையில் அடுக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேனே.

0: அதெல்லாம் சரி செல்வி, அறுவடை செஞ்ச பயிரை சுத்தம் செய்யணும்ல, அப்பதானே தரமான பொருளா இருக்கும்.
1: நீ சொல்றதும் சரிதான். அறுவடைக்கு பிறகு என்னென்ன தொழில்நுட்பங்களை செய்யணும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
2: சிறுதானியங்களை கதிரடிக்கும் முறைய மூங்கில் கொம்பு மூலமாகவோ இல்லைன்னா கைமுறையிலேயோ அல்லது இயந்திரங்கள் மூலமாகவோ அடிக்கலாம். தட்டுகளை உடைச்சி தானியங்களை பிரிக்கணும், கையால் தட்டி பண்ணலாம். பாரம்பரிய முறையில் தானிய கதிர்களை கைகளால் தட்டி அதிலிருந்து தானியங்களை உதிர்க்கலாம். இயந்திரம் மூலமாக நாம் தானியங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு மல்டி கிராப் த்ரெஷருங்கிற கருவியை பயன்படுத்தி தானியங்களை கதிரிலிருந்து பிரித்தெடுப்பது ஆகும். அதன் பின்னர் சுத்தம் செய்கிறது மற்றும் உலர்த்துதல் போன்ற செயல்முறைகளை செய்யணும். அடுத்து வந்து கட்டாயம் நம்ம வந்து உலர்த்துதல் செய்யணும். தானியங்களில் ஈரப்பதத்தை குறைப்பதற்கு இயந்திரங்கள் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி உலர்த்தப்படுகிறது. சிறுதானியங்களை சேமிப்பதற்கு முக்கிய குறிப்புகள் என்னென்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பதற்கு முன் சிறுதானியங்களை நல்லா கழுவி நன்கு உலர்த்தி பின்பு சேமித்து வைக்கணும். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய கொள்கலன் வந்து எப்படி இருக்கணும்னா, காற்று புகாததாக இருக்கணும். கண்ணாடி அல்லது உலோக கொள்கலன்களை பயன்படுத்தலாம். சேமிப்பு இடம் குளிர்ச்சியான இருண்ட மற்றும் வறண்ட இடமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தேவையில்லாத பூச்சி தொல்லைகள் வராமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம், சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும்

0: நம்ம நிறையவே தயார் பண்ணலாம்.
1: எல்லா விவரங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா தயார் செய்யலாம்னு சொன்னாங்களே, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு.

0: வள்ளி, ரொம்ப முக்கியமா சிறுதானிய பயிர்களுக்கான விற்பனை வாய்ப்புகளை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
1: ஆமாமா, அதையும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுப்போம்.
2: சிறுதானியங்களுக்கு பெரிய விற்பனை வாய்ப்பு டெஃபினட்டாகவே இருக்குது. சிறுதானியங்கள் வந்து விற்பனை பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, சிறுதானியங்கள் விதையாக உருவாக்கி மற்ற விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்து பணம் பண்ணலாம். விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்ற கான்செப்ட் வந்து விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி இருக்குது. அதாவது சாகுபடி செஞ்சு விதையை வந்து கம்பெனி மூலமாக அவங்களே வாங்குகிறாங்க. ஸோ அவங்களே வாங்கி எந்தெந்த பகுதிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சிறுதானிய விதை தேவையோ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சிறுதானிய விதை உற்பத்திக்கு இனி வரும் காலங்களில் நிறைய டிமாண்டும் இருக்குது. நீங்கள் இப்போவே வந்து சிறுதானிய உற்பத்தி பண்ணி நீங்கள் விதையை வந்து சேல்ஸ் பண்ணுறது டெஃபினட்டாக உங்களோட வருமானத்தை கூட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பெரிய ஒரு குடோன் வந்து நீங்கள் வந்து அமைக்கிறதுக்கு சப்சிடியில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ப்ரைவேட் ஏஜென்சியும் இருக்குது. நபார்டு வங்கி மூலமாகவே நாப் கிசான் சொல்லிட்டு ஒரு கடன் வழங்குகிற ஒரு துணை நிறுவனம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் கடன் பெற்றும் இந்த மாதிரியான குடோன் அமைக்கிறதோ இல்லை வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் அமைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து கடன் உதவி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஷூரிட்டியாக எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. இதே மாதிரி மத்திய அரசுலேருந்தும் எஸ்எஃப்ஏசின்ற ஒரு நிறுவனம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் உதவி பண்ணுறாங்க. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களை தேடி வந்து வாய்ப்புகள் ஆர்டர் வந்து குவியுது. ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே வந்து இந்த துறையில் கோலோச்சி நிற்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சேல்ஸ்க்கு வந்து உங்களை இணைச்சிக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் விற்பனை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திக்கலாம்.
0: என்ன வள்ளி, விவரங்களை கேட்டுப்பிட்டு ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாப்புல இருக்கு.
1: சிறுதானியங்களுக்கு சந்தையில் கிடைக்கிற வரவேற்பை கேட்ட பிறகு மலைப்பால்ல இருக்கு. எந்த சிறுதானியத்தை பயிரிடலாம்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: சீக்கிரமா யோசிச்சு முடிவெடு. குறிப்பா இவங்க சொன்ன பக்குவங்களை மனசுல வச்சு பயிர் செய்.
1: கண்டிப்பா.
0: அடடா, இந்த பைகளை எடுத்துக்கிட்டு வர இன்னைக்கு மறந்துட்டாரா மச்சான்? வள்ளி, இந்த ஒரு பையை அப்படியே எங்கள் வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடேன்.
1: உங்கள் கழனிக்கு வந்ததுக்கு என்ன வேலை வாங்குறியா?
0: அட, எடுத்துக்கிட்டு வா வள்ளி. நீ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு சூடாக கேழ்வரகு அடை போட்டு
1: தரேன். எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வரேன். நீ செய்கிற கேழ்வரகு அடையும் ருசியாக தான் இருக்கும்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை நேரம் 8:03. தொடர்வது திரையிசை தரும் முதல் பாடல் ஜானி படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் ஜென்சி.
1: Just listen.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:05 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரையிசை தரம் அடுத்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் யேசுதாஸ்.

0: கவலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசையில் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 8:11:19 அடுத்த பாடல் திரையிசையாக இது உங்களுக்காக கார்த்திக் குரலில் 7G ரெயின்போ காலனி படப்பாடல்.

நேரம் 8 மணி 17 நிமிடம் 19 நொடியாகிறது. திரையசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரையசையில் அடுத்து அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜேஸ்டி, கார்த்தி குரல்களில் தொட்டிஜயா படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:23 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசை தரும் அடுத்த பாடல் தீபாவளி படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் யுவன் சங்கர் ராஜா. இதோ பாடல் நேர்களை உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. நேர்லினி கேட்டு ரசிக்கலாம் சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் முதல் பாடல் தேவராகம் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் கே.எஸ். சித்ரா.

நேரம் 9:36, 17 நொடியாகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா சாதனா சர்க்கம் குரல்களில் கல்வனின் காதலி படப்பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 9:43, 40 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ, படம் கஜினி.

நேரம் 9:49, 10 நொடியாகிறது. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலை. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள், அடுத்த பாடல் இது உங்களுக்காக. ஸ்டூடண்ட் நம்பர் 1 படத்திற்காக ஒரு பாடல், எஸ்பிபி சரண், சித்ரா இவர்களது குரல்களில். அதோ பாடல் இது உங்களுக்காக.

0: தொடர்வது. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மது ரமணி அவர்கள். படைப்பாக சுவனி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோழை உழவு கோடி நன்மை குறித்து காத்தமுத்து கருத்துமுதுவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் குறித்து அதன் தலைமையாசிரியர் ஆர். மணிவேல் அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 நலமாய் வாழ ஆசுமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி. லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உள்ள 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே. அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 அரங்கிசை எஸ்கே ஏழுமலை மற்றும் எஸ்கே குமார் குழுவினரின் நாதஸ்வர இசை. பி. எஸ். மணவாளன் அவர்கள் தவில். 10:02 திரை இசை. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை என் சி. சவுந்தரவள்ளி பாடியிருக்கக்கூடிய ஆழ்வார் பாசுரங்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 திரை இசை. 2:15 என்று மீனியவை. 2:40 தாளத்தரங்கம் ஏ. தேவநாதன் அவர்களின் மிருதங்க இசை தாளமாதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 திரை இசை. 3:30 சங்கீத சாரல். மகாராஜபுரம் வி. சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஆட்கொண்டார் நாடகம் எழுதியவர் முனைவர் பி. ஆறுமுகம் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் கம்பர் ஜெயராமன், ஹெரான் ராமசாமி, செந்தாமரை மன்னை ஜெயராமன், டி. எஸ். லலிதா, ஏ. ராமசாமி, வி. வீரம்மாள், எஸ். சந்தானம், டி. என். மங்களம் ஆகியோர். பாடல்கள் ஏ. சித்ரா, நெல்லை ஏ. சுப்பிரமணியன். அமைப்பு வி. சக்கரவர்த்தி. படைப்பு ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி. மாலை 5:00 கணித வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ். கோட்டூர்சாமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். மாலை 5:30 சிறுவர் பூங்கா. இதில் புதுச்சேரி பூரணங்கோப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். அடுத்து புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் குறித்து அதன் தலைமையாசிரியர் ஆர். மணிவேல் அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடை உழவு மற்றும் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி இடம்பெறும். 8:00 - 8:30 திரை இசை. 8:30 செய்தி அறிக்கை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா. நீரஜ் மிஸ்ரா வழங்கும் சுதார் இசை. படைப்பு ஆகாசவாணி வாரணாசி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 - 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை நவநீதா அதிகாரி. In West Bengal, nearly 90% voter turnout was recorded in the re-polling held today across 15 booths in South 24 Parganas district. These include 11 booths in Magra.

குட் மார்னிங் சார், கேட்குதா சார்? குட் மார்னிங் சார், கேட்குதா சார்? நான் கிட்ட போனேன்னா உங்களுக்கு ஹெவியாக இருந்திருக்கும்.